0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
0: நேரம். 5:54.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில் எமது தரைவழி ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள், 22 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணி

மீனவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

வணக்கம் நேர்களே. நேரம் 6:03. பொய் இல்லாத நாவில் கடவுள், பகை இல்லாத மனதில் கடவுள், பசி தீர்க்கும் கையில் கடவுள், பிறர் கண்ணீர் துடைக்கும் உள்ளத்தில் கடவுள். இறைவனை நினைத்து இந்த 1 மணி நேரம் அருள்மணி மாலையில் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்க இருக்கிறது. முழுமுதற் கடவுளான விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக.

டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களுடைய வரிகளில் டாக்டர் சிறுகழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 6:08. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல, பிரச்சனைகளைக் கண்டு நீங்கள் பயந்து விலகும் பொழுதுதான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்கலாம், வேலுண்டு வினையில்லை.

சுப்பிரமணியம் குரலில் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு வரும் பொழுது நேரம் சரியாக 6:15. சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும். சோர்வு வரும்பொழுது உங்கள் இலக்கை நினைவில் வையுங்கள். வெற்றிக்கான பாதை உங்களுக்கு தெரியும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரியசாமி தூரனுடைய வரிகளில் எஸ் சௌமியாவுடைய குரலில் அழகு தெய்வமாக என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:19:50. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களுடைய வரிகளில், கண்ணக்குடி வைத்தியநாதனுடைய இசையில், பி சுசிலாவினுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 6:24. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். தன்னை சரி செய்து கொள்ள யார் விரும்புகிறார்களோ நிச்சயம் அவர்களுடைய தவறுகள் குறைக்கப்படும். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து, ஆலப்புழா ரகுநாத் அவர்களுடைய இசையில், கே ஜே யேசுதாஸுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:31. அருள்மணி மாலையில் இணைந்திருக்கிறோம். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் கவிஞர் பூதனேரி சுப்பிரமணியம் அவர்களுடைய வரிகளில் எல் கிருஷ்ணனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:36, 48 நொடி. பிறரோடு பேசாமலும் அமைதி காப்பதாலும் நமக்கு நன்மதிப்பு கிடைத்து விடாது. ஐக்கியம் இல்லாமல் அன்பையும் வெளிப்படுத்த முடியாது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் உலகின் ஒளியே எனத் தொடங்கும் கிறிஸ்தவ பாடல் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹென்றி டேனியல் அவர்களுடைய வரிகளில், சிஸ்டர் சாரா நவரோஜ் அவர்களுடைய இசையில், சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:41. நல்ல எண்ணம் என்பது ஒரு அருள். மற்றவர்களுக்கு நீங்கள் நாடிய நல்லவை விட மிகப்பெரிய ஒன்றை நீங்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து நாகூர் இஎம் அனிஃபா மற்றும் குழுவினரோடு பாட இருக்கிறார்கள். பாடலை கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை

0: பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55 33 நொடி. தொடர்ந்து நமது பண்பலையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம். காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 மாநில செய்திகள், 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். நேயர்கள் கடிதம் மூலமாக தங்கள்

விருப்பமான பாடலை நிலையத்திற்கு எழுதி அனுப்பி அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கலரங்கம், 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு கேள்விகளுக்கான பதில்களை எங்களோடு உரையாடும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980-90களில் வெளியான திரைப்பட பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு அறியும் நிகழ்ச்சி. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல். பாடல்களுடைய கருத்துகளுடைய அடிப்படையில் நிகழ்ச்சி இடம்பெறும். 2:55 பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து நிகழ்ச்சி கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 2000 முதல் 2020 வரை இடம்பெற்ற பாடல்களின் தொகுப்பு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நேர்களோடு கலந்து விளையாடும் கேம் ஷோ. 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல், நேர்கள் இணைந்து பங்கு பெறும் நிகழ்ச்சி. 6 மணிக்கு பக்தி மாலை, தெய்வீக பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைக்காணம், 7:15 தமிழில் மறுபடியும் செய்தி சுருக்கம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினாள். நேயர்கள் தொலைபேசி வழியாக நிகழ்ச்சி தொகுப்பாளரோடு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 எனினிய பொன்னிலாவே திரை இசையில் ஒலித்த மென்மையான மெல்லிசை பாடல்கள். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை எங்களுடைய முகநூல் வழியாக, புலனம் வழியாக அனுப்பிய பாடல்களுடைய தொகுப்பிலிருந்து தேர்வு செய்து ஆர்ஜே உங்களுக்காக தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கிறது.

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 7:33 வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் தோழி கௌசல்யா. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணம் தான் வாழ்க்கையை உயர்த்தும். ஸோ அதனால் நேற்று நடந்ததை விட்டுருங்க, நாளைக்கு என்ன நடக்கப் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் தவிர்த்துட்டு இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிடம் தான் நமக்கு நிஜம். ஸோ இந்த ஒரு நாளை இந்த 24 மணி நேரத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் செய்ய வேண்டிய எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை செய்வதற்கான ஒரு பெரிய பிளானிங்கை மட்டும் வகுத்துட்டு இந்த காலை பொழுதை ரொம்ப இனிமையாக தொடங்குங்க. ஸோ கூடவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களையும் தொடர்ந்து கேட்டு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு மரம் நடுவதின் அவசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு மரம் நிழல் மட்டுமல்ல, ஆயிரம் உயிர்களின் நம்பிக்கை. காற்றை சுவாசிக்க, மழையை பொழிய, பறவைகள் பாட மரங்கள்தான் காரணம். ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவ வாரம். இது வெறும் மரம் நடும் நிகழ்வு மட்டுமல்ல, இயற்கைக்கு நாம் சொல்லும் நன்றி, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை விதைக்கும் விழா. ஒரு விதை ஒரு வனமாகலாம். நாம் எடுக்கும் ஒரு சிறு முயற்சி ஒரு தலைமுறையே மாற்றலாம். ஒரு மரம் நடுங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுங்கள். வாருங்கள், பசுமையான நாளை உருவாக்குவோம். நாம் விட்டுச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, பசுமை. இதுவரை வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு மரம் நடுவதின் அவசியத்தை பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேரம் 7:09. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேள்வி. உலக துடுப்பு படகு போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது.

0: விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி

0: ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா, பகத் வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும், வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.

0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 7:29:27 உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உலக துடுப்பு படகு போட்டியில் ஆடவருக்கான பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த போட்டி எங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் லூசன் நகரில் நடந்துட்டுருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரிவாக இந்த போட்டிகள் நடந்துட்டுருக்குது. அதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றவர்கள் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. பதில்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பல் என்ற முகநூல் பக்கத்தில் தெரியப்படுத்துங்க.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
3: நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7:00 to 8:00 மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
4: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: எஸ் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்துலேருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பெனிதயாள், ரிஹானா குழுவினரோடு இணைந்து பாடிய இந்த பாடலுக்கு நாம் முத்துக்குமார், வரிகள் இசை ஏ ஆர் ரஹ்மான். கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக 7:37 நம்மிடம். உங்களுக்காக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக துடுப்பு படகு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன், சேகர் ஆனாங்கூர்லேருந்து, தியாகராய நகர்லேருந்து ரமாதேவி, பொன்னியம்மன் மேட்லேருந்து வன்னை கணேசன், டி நகர்லேருந்து ரங்கராஜன், எஸ் பழனி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துலேருந்து ரோசையா, பிரகாஷ், அஸ்வினி, ஷியாமலா, ஆனந்த், மன்வீத், ரமேஷ் இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காரைக்கால் நிறைவிலிருந்து எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பிரபாகரன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வெள்ளையங்கிரி கோவை மாவட்டத்திலிருந்து பிரேமா நிகழ்ச்சியில் இருந்திருக்காங்க. அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஸ்முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. எஸ் மேட்டுப்பட்டி கண்ணன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மேலப்பேடு தயாளன், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், விஆர் செந்தில் என்ஆர்சிலேருந்து, பாபு முள்ளக்காடலேருந்து, சாமுண்டி குமணஞ்சாவடியிலிருந்து, மணிகண்டன் தென் பொன்பாடியிலிருந்து, பத்மினி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தீட்டாளத்திலிருந்து டிசி ராஜேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நடராஜன் சுப்பையா மறுபடியும் புத்தகத்திலிருந்து இணைந்து பதில்களையும் தெரியப்படுத்தியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளி ஆழ்வார்பேட்டையில் இருந்தும், புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜனும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பதில்களை சொல்கிறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன பதில் எல்லாம் சரியா தவறா அப்படின்றத நாம் நிகழ்ச்சியோட நிறைவில் பார்த்துடலாம். கேள்வியை உங்களுக்காக மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக துடுப்பு படகு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் யார் அப்படின்றது தான் கேள்வி. இந்த போட்டி எங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நகரில் லூசர் நகரில் தான் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது யார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எங்களோட தெரியப்படுத்தணும்னா, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ நீங்கள் சொல்கிற பதில்கள் சரியாக இருக்குமா அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவில் நாம் உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் இப்போ சரியாக 7:46 ஆகுது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சர்வதேச துடுகு படகோட்ட கூட்டமைப்பு தான் ஆண்டுதோறும்

0: இந்த விளையாட்டு போட்டியை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த வருஷம், அதாவது 2026 வருடம், இந்த வருடம் வந்து இந்த போட்டி சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது யார் அப்படின்ற கேள்விக்கான பதில்களை சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக அந்த பக்கம் இருக்கிறீங்க. உங்களுடைய பதில்களை பார்க்க இந்த பக்கம் நான் ஆர்வமாக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் நமது பண்பலையோடு.
1: ஏ சண்டி குதிரை வா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவித் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
1: புதியவர்களும் நம்மோடு இணைய.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

நேரம் 7:52:21 ஆகுது. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சுவிட்சர்லாந்து நாட்டில் லூர்சர் நகரில் நடைபெறுகின்ற உலக துடுப்பு படகு போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றது யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இந்த போட்டி வந்து ஆடவருக்கான இரட்டையர் துடுப்பு படகு போட்டி. இந்த பிரிவில் இந்தியாவை சேர்ந்த 2 பேர் வந்து தங்கப்பதக்கத்தை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து இந்திய இராணுவ வீரரான ஹவில்தார் லக்ஷை மற்றும் உஜ்வால் குமார் சிங். இவங்க 2 பேரும் தான் இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இங்கிருந்து நாம் தெரிவிச்சுக்கலாம். உலக துடுப்பு படகு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர்கள் ஹவில்தார் லக்ஷை மற்றும் உஜ்வால் குமார் சிங். ஸோ இந்த கேள்விக்கான பதில்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டவங்க புரசைவாகத்திலேருந்து சவுந்தரராஜன், பத்மா சவுந்தரராஜன், தீட்டாளம் டி சி ராஜேஷ், ஹேமலதா, விச்சூர் ராஜ்குமார், வீரதுரை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான் இங்கிருந்தும், சிவன் அருள், பத்மா சவுந்தரராஜன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், மாலினி தேவி அருணாச்சலம், மயிலை பட்டாபி, பிரமிளா தமிழ்செல்வன், சூளை ரீஜா மனோகரன், செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம், முரளி காளிதாஸ் ஆழ்வார்பேட்டை, இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் கூட இந்த ஆர் ஃபுல்லாக இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். நம்ம எப்போ பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த டே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சதுமே அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன்லாம் மைண்டில் ஏற்றிக்காமல், ஓகே இந்த டே பர்ஃபெக்டாக இருக்கணும், நானும் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே மக்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர், விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM 102.3 நான் ஸ்டாப் பாட்டு ஃபன்னு.

எஸ் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:11 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் விருப்பம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கோப்ரா படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை மதுரை குமரன், காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜெனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாங்கினி, உடன்குடி, நூர்முதீன், நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்பான், இஜாஸ், அஷ்னு சிபா, ஐனுஷிபா, திருமழிசை, உஷா, ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை, கோகுல், லத்தி, பாஷா, கண்ணகி, கண்ணகி நகர், கருப்புசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம், செல்வி, கோபால், மயிலாப்பூர், லக்ஷ்மி, நித்யா, சென்னை 60, ஏகா, ராஜா. இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: பொங்கல் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM. வேலையில்லா பட்டதாரி 2 படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிங்க. இந்த பாடல யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீட்டாளம் ஆதி திராவிடர், குடியிருப்பு டி சி ராஜேஷ், ராகமால் உத்திரமீரூர், ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைத்தை ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம் உமா, பிரியன், கஞ்சனா, காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணி, அனிதா, சாமுவேல், செஞ்சு கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
2: 102.3 தமிழ்.

0: பாட்டுக்கு நம்பர் 1 2 3 4 get on the dance floor. நல்லதா 4 சாங் சும்மா தெரிக்க விடுதுல.
1: டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:21 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ராட்சசன் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக சொல்லியிருக்காங்க. உடன்குடி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி அரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானி, சோமமங்கலம் சடகோப்பன், அப்துல் கனி, மணிமங்கலம் வரதராஜன், ஹரிபாலன், வேகாமங்கலம் கிங்கம்மாள், ரதியா, மாரிமங்கலம் ஹரிகிருஷ்ணன், கோகுலகிருஷ்ணன், புளியமங்கலம், சித்திரை, பெருமாளம்மாள், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணைஞ்சிருங்க.

இப்ப அடுத்ததா உங்களுக்காக தண்டகாரண்யம் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாடல்

யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா பெங்களூர், ஹேமப்பிரியா, துர்வா, ரவிக்குமார் கரூர், தான் தோன்றி மலை, ஜீவானகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவெற்றூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயர், ராஜா முகமது, அரக்கண்ட, நல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:30 ஆகுது. இப்ப அடுத்ததான் உங்களுக்காக தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலுப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி குமரப்பா, களத்தூர் பாரங்குசன், பிரபாகரன், பெரும்புலிபாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், சங்கரம்பாடி, ரவீந்திரன், ரங்கநாதன், அவலூர் தணிகாச்சலம், தாண்டவமூர்த்தி, சிறுகரும்பு, ராஜேஷ் கண்ணா, அன்னமயில், மாமாண்டூர் சம்பத், யக்னேஸ்வரி, ஆதிரா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

102.3 FM. ஆகுது, உங்கள் விருப்பம் தான், கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின், மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா, ஏகாந்தம் தனலட்சுமி, எழிலசர், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வவுசி, திரு ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜெயசுபாதம், ஆரணி, பாப்பம் பாடி, ஆண்டாள், தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாளி, இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்ப அடுத்ததா உங்களுக்காக அண்ணாத்த படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:41 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ணாத்த படத்துலேருந்து பாட்டு வருது சொன்ன இல்லையா, இந்த பாட்டை திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனுஷா, தர்ஷன், புருஷைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் காடன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மீட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், வின்கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணர், ராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, இவங்களுக்காக அந்த பாடல்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இப்ப அடுத்துதான் உங்களுக்காக வாழை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல ஸ்டேட் பேங்க் காலனி ஷஃபி ரஃபி காதர் ஷமித் காஜா சல்மா ஷம்மு அலி தபசூன் காதர் பாஷா ரேஷ்மா நஸ்ரீன் ஷமீம் பிரதர்ஸ் ஷாயின் ஷா ஷேக் ஷியாத் ரிஷ்வான் ஷம்யா பானு சென்னை பதினே ஜெயஸ்ரீ ஜெயந்தன் ஜெயஸ்ரீதரன் கண்ணபாளையம் விஜி வீக் நகர் சாரதி ராஜா சந்தோஷம் பொன்னம்மாள் கோபால் ராஜு சென்னையிலே ராஜா சுபா தேவஸ்ரீ அனோஜா சமரேஷ் பொன்னகரம் ராஜாஜி ஷாம்லா பிரசாந்த் லக்ஷ்மி கமலா மன்னடி ஜோதிலக்ஷ்மி ஜெயா பிரகாஷ் காவ்யா விஸ்வா சாந்தி இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ன சொல்லுங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: 102.3 FM. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியோட இறுதி பாடலா உங்களுக்காக தங் லைஃப் படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. சிதம்பரம் சின்ன மார்க்கெட், வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை முகப்பேர் பிரமிளா, தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ, செல்லப்பா, அன்பாஸ்ரீயர், ஈரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிளி சாகர், தமிழ்ச்செல்வி, வேல்விழி, வேல்முருகன், தர்ஷினி, திவ்யா, லாவண்யா, ரேணுகா, ராஜா முகமத், குரும்பிட்டியின் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஒன்பது மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 13 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நம்ம கலக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். இல்லைங்க, மாஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம மாஸ் பண்ணுறோம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். சிம்பிள் தாங்க, நான் எப்பவும் போல் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்வேன், சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன், நீங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதுக்கான க்ளூ எடுக்கிறதுக்காக தான் நான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. பட் எனிவே மக்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இப்போ இதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு, நீங்கள் கால் பண்ணி லைன் கிடச்சிட்டா ஸோ ஸோ ஹாப்பி. இல்லை நீங்கள் ஸோ கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்காக நிகழ்ச்சியில் வந்து சுறா படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் கூட தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டேடினா இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சம்பந்தம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கலக்கல் அரங்கம் தான் கேட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியோட முதல் நேயர் அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
2: விஜயா
3: சொல்லுங்க மேம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேம்.
2: முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து சை. சைதாப்பேட்டைக்கு வர சை, முதல் எழுத்து பா, பண்புக்கு வர பா.
3: நெடில் பாவா மேடம்?
2: குரில், குரில் தாங்க எல்லாமே. வாழ்க்கையில இது கண்டிப்பா தேவை, பள்ளிக்கூடத்துலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி. இதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம வருஷம் ஃபுல்லா படிப்போம், ஆனா கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ.
2: பரீட்சை அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் மக்களே, சூப்பர் சூப்பர். ஸோ இதே மாதிரி அட்டகாசமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 28-38-98-71-29-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மாசிலாமணி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டணிஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழக மில் கலக்கல்லாருங்க.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: 102.3 FM டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ். அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
3: ஃபைனலா ஐயனார் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சுங்க. 9:21 ஆகுது, கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் FM-இல் நிகழ்ச்சியில அடுத்ததா வர நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
4: திருத்தணி தமிழேந்தி.
3: தமிழேந்தி, ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க. லைன் கிடைச்சமே டப்பு டப்பு டப்புன்னு ரேடியோ வால்யூமை குறைச்சிடணும். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க.
3: முதல் எழுத்து பா, குரில் பா. கடைசி எழுத்து பூ, குரில் பூ. புன்னகை, புன்னகைக்கு வர பூ, குரில்
4: பூ.
3: பா பூ.
4: சரி சரி, சொல்லுங்க.
3: இங்க வேலை நடக்குதுங்க அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க?
4: இந்த வேலை நடக்காதா?
3: இங்க வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன, இப்படி சொல்லுவாங்க?

0: கொஞ்சம் பியூர் தமிழ்ல. நினைக்கிறேன் மொத்தமா எத்தனை எழுத்தா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆறு ஆறு. யோசிச்சு பாருங்க,
1: க்ளூ கொடுக்க முடியுமா?
0: வேற இதுக்கு மேல நான் இவ்வளோ ஈஸியா வேற என்னங்க க்ளூ கொடுக்கறது சொல்லுங்க. இதுதாங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? கார்த்திக். வாங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்.
0: சூப்பர். வந்தமே சிக்ஸர் அடிப்பீங்களே? எங்க சொல்லுங்க. ஐயோ, நீங்க கேக்கலையா க்ளூலா?
2: சரி,
0: ஓகே. முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து பூ, ரெண்டுமே குறில். பா வந்து பண்புக்கு வர பா, கடைசி எழுத்து பூ வந்து புன்னகைக்கு வர பூ. ஓகே, ஆறு எழுத்து கொண்டது. க்ளூ என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ரோடு பாழாக போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பார்ப்பாங்க இல்லையா, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலை நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பா என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பியோ தமிழ்ல. என்னங்க?
1: நடந்துட்டு இருக்கேன் அதை என்ன சொல்லுவாங்க?
0: ரங்கராஜ், எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங்.
3: எஸ் எஸ், நல்லா இருக்கேன் மேடம். அதாவது பராமரிப்பு.
0: என்னங்க அசால்ட்டா வந்து சொல்லிட்டீங்க? ரெண்டு பேர் திணற திணற யோசிச்சாங்க, அடி தூள் பண்ணிட்டீங்க.
3: ஓகே மேடம்,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், பராமரிப்பு, சாலை பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பராமரிப்பு. ஓகே, ரொம்ப சிம்பிள்ங்க. பட் எனிவே, ஒரு வழியாக ஆன்சரை கண்டுபிடிச்சி ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஸோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 91 29 52 0 8 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக லாடம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: ஃபைனலா மாஸ்கோவின் காவேரி படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழசம்ல நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்திரசேகர், உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
1: பரீட்சையும் சூப்பர், பராமரிப்பும் சூப்பர், அடுத்து என்ன?
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்போ உங்களுக்கான முதல் எழுத்து தி.
1: அத்தித்திப்புக்கு வர தி, அப்படியா?
0: ஆமா, தி. கடைசி எழுத்து நை.
1: இரண்டு சுழி நையா?
0: மூணு சுழி.
1: தீல ஆரம்பிச்சு நையில.
0: ஆமா. சோ அந்த காலத்து வீட்டுலலாம் வந்து பாத்தீங்கன்னா வாசல்லயே இதுதான் இருக்கும். வருது பழைய மாடல்ல வந்து அந்த கதவு விக்கிறது, கொஞ்சம் திண்ணை வைக்கிறது எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டுதான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த திண்ணை இருக்கிறதுலாம் எவ்வளவு ஒரு சுகமான விஷயம் தெரியுமா? வெளியே உட்காந்து பேசுறது, அதுல படுத்துக்கிறது, அதுல வேற லெவலுங்க. 9:36 இல்ல 9:37 ஆயிடுச்சு. கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ்ல. சோ நீங்க இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 28 38 79 21 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. எஸ் மகளே, நீங்க தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ்ல.
2: மாடி மாடி ஒண்ணு, மத்தபு ரெண்டு, சொரப்புரி மூணு, சொக்கட்ட நாலு, ஐகோட் அஞ்சு, அவரக்க பிஞ்சு, தொட்டில புள்ள, தொடாத ராசாவுக்கு ஒரு பூ.

0: குட்டி படத்துல இருந்து சாங் கேட்டு முடிக்கும் போது 9:46 ஆகுதுங்க. கலக்கல அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. இப்போ அடுத்ததா உங்க கூட பேச போறது இல்லை, என் கூட பேச போறது யாரு நீங்க எல்லாம் கேட்க போறீங்க, யார் பேசுறாங்கன்ட்டு. ஹலோ வணக்கம். உங்களுக்கான முதல் எழுத்து வி,
1: விலை வர வி.
0: ஆமா, குறில் தான். கடைசி எழுத்து இல், பெரிய இல்.
1: பெரிய இல், பெரிய
0: இல்,
1: கல்லு, கல்லுக்கு வர இல்.
0: பெரிய இல்ல. ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, எத்தனை எழுத்து மேடம்?
0: 4.
1: 4 க்ளூ மேடம்.
0: க்ளூ, மாணவர்கள் அதிகமா அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்று.
1: மாணவர்கள்.
0: ஆமா.
1: வேற ஒரு க்ளூ கொடுக்குமா? இல்ல
0: வேற. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வரும் இது மெயினா, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது மெயினா இருக்கும். ஆமா, இதுதான் வந்து அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்குது. இதுலதான் அடங்கிய இருக்கு நிறைய. ஆமா, விழுந்து விழுந்து படிப்பாங்க, ஆனா அவங்க நினைச்சது வராது.
1: விடைகளா?
0: விடைகள்
1: வராது. சரியா, விடைகள் இல்ல, மாணவர்கள் வராது. அந்த குழு இதை வராது.
0: கொஞ்சம் நெருங்கிட்டீங்க.
1: விலைகளா? இல்ல.
0: சரி, நீங்க இவ்வளவு நெருங்கி வந்ததுனால நானே ரிவீல் பண்ணிடுறேன். விடைத்தால் சொல்ல

வினாத்தாள். விழுந்து படிப்பாங்க, நம்ம படிச்சது மட்டும் இதுல வரமாட்டேங்குது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, நான் கூட நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணுங்க, சே நம்ம படிச்சது மட்டும் தான் வரமாட்டேங்குதா. எனிவே சூப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு ஆன்சரை நெருங்கிட்டாலும் சூப்பராக தான் சொன்னாங்க. ஓகே வகையில் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எஸ் வந்தாச்சு உங்களுக்காக, அவள் பெயர் தமிழரசி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

எஸ் மக்களை கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்த மாதிரி தான் இருக்குது, இதே மாதிரி நாளைக்கும் வந்து ட்ரை பண்ணி கொண்டு வரேன். ஸோ மக்களே அது வரைக்கும் ஸ்டேட்டினாக இருங்க. கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த ஷோ முடிச்சுட்டு உங்ககிட்டருந்து டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி. ஃபைனலாக உங்களுக்காக அங்காடி திரு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாண்டிஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 10:17 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த பக்கம் கேள்விகளை நான் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், அந்த பக்கம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தால் முகநூல் வழியாக உங்களுடைய பதில்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. காலை பரபரப்பெல்லாம் ஓய்ந்து உங்களுக்கான நேரம் தொடங்கியிருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, காலையில் போயிட்டு எல்லா வேலையும் கடகடன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு சூடாக ஒரு காஃபியோட சோஃபாவில் வந்து சாஞ்சிருக்கீங்கன்னா மறக்காம அப்படின்னு 102.3 டியூன் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. அந்த நியூஸோடவே சேர்த்து சூப்பரான சாங்ஸும் வர இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக இதோ சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

நேரம் 10:09 ஆகுது. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி இதுதான். உலகளாவிய திறன் சவாலில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை பெற்றிருக்கிறது? உலகளாவிய திறன் சவாலில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எத்தனை? இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னா முகநூல் வழியாக உங்களுடைய பதில்கள் நீங்கள் பதிவு செய்யலாம். அப்படி இல்லைனா 2952-5853, 2853-9871 இந்த தொலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட பதில்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நின்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசனுடைய குரல்ல, யுகபாரதியோட வரிகளில், இமானோட இசையில, தொடரி படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 10:15 ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உலகளாவிய திறன் சவாலில் இந்தியா பெற்றுள்ள பதக்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்மளோட பதில் சொல்றதற்காக நேயர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க, வாங்க கேட்கலாம். யாருன்னு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: ராம்பிரியன்.
0: ராம்பிரியன் எங்க இருந்து பேசுறீங்க? உலகளாவிய திறன் சவாலில் இந்தியா பெற்றிருக்கக்கூடிய பதக்கங்கள் எத்தனை?
1: அதாவது மொத்தமாக இந்த வருஷம் நடக்கிற அந்த மாதிரி
0: இல்ல, இந்த இயர்ல 2026 நடந்துட்டு இருக்கிற உலகளாவிய திறன் சவால் போட்டியில இந்தியா இது வரைக்கும் பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க?
1: மூணு. மட்டும் சொல்லிருக்கேன். இந்த விருப்ப பாடல் இப்ப நேரத்துல சொல்ற வாய்ப்பு இருந்தா மறுபடியும் படத்துல இருந்து எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு. அந்த
0: இப்ப கிடையாது சார், அதுக்கான நேரம் இருக்குது. அதுல நீங்க அழைப்பை இணைந்து பேசுங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
2: அனைவருக்கும் இங்க காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்முக சுந்தரம்.
0: ஓ சொல்லுங்க சோ சண்முக சுந்தரம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு, நீங்களும் எப்படி இருக்கீங்க
0: மேடம்? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார். பதில் தெரியுமா?
2: இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றுச்சு. 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 5 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு. இது 48th போட்டி.
0: சூப்பர் சூப்பர். யாருக்கும் வாய்ப்பே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி மொத்த பதிலையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய பதில்களை சொன்னதுக்காக. தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் பயணம் செய்யலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

10:22 ஆகுது. உங்களுக்காக கேள்வியை கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய திறன் சவால் போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்கள் பெற்றிருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பக்கத்தில் இருந்து முகநூல் வழியாக நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் தங்களுடைய பதில்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் யார் யாரெல்லாம் பதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சின்ராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோவிலிருந்து இணைந்திருக்கிறாரு. தேவராஜ் அரக்கோணத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் தீட்டாளத்திலிருந்து டிசி ராஜேஷ் இணைந்திருக்கிறாரு. அடையாளம்பட்டு ஆசிரியர்

ஆசீர்வாதம், 5 பதக்கங்கள் சொல்லியிருக்காங்க. டிநகர்லேருந்து ரங்கராஜன் அவரும் இணைந்திருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து மொத்தம் 5 பதக்கங்கள் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மறுபடியும் ராஜேஷே வந்து குளோபல் ஸ்கில்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியை பற்றி ஒரு விரிவான தகவலை சொல்லியிருக்காங்க. பத்மா சுப்பிரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஒளிமிகு காலை வணக்கம், கலிமுகு கேள்விக்கு என்ன பதில், உங்கள் தொகுப்பு அதில் கலகலப்பாகும் நிகழ்ச்சி, மனதின் அறிவாற்றல், பெருகி வரும் நினைவில் அளிக்கும் பண்பலை, மகிழ்ச்சியில் ஃபேஸ்புக் ஹீரோராகும் சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து 5 பதக்கங்கள்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் பிளஸ் மேலப்பேட்டு தயாளன் இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் கூடவே இணைந்து இதற்கான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இதை பற்றி தான் பேச போகிறோம். அடுத்தடுத்த கேள்விகளும் உங்களுக்காக தயாராக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். வாங்க நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்றத பார்த்துடலாம். பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது ஹரிஹரன் சுதன் மற்றும் சூரத் சந்தோஷ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில் இம்மானுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சுமஜி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நேரம் 10:31 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உலகளாவிய திறன் போட்டியில் இதுவரைக்கும் இந்தியா வந்து 5 பதக்கங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகளாவிய திறன் போட்டியில் மொத்தம் எத்தனை நாடுகளை சேர்ந்த எத்தனை போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள், எத்தனை நாடு எத்தனை போட்டியாளர்கள் அப்படின்றது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்னோட அழைப்பில் இணையலாம். நீங்கள் என்னோட பேச வேண்டிய எண்கள் இதுதான், 2952208532388 9871. வெளியூர் நேரில் இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். நம்மளோட பேச போகிற நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க கலா மேடம், பதில் தெரியுமா?
1: அதாவது
0: உலகளாவிய திறன் சவால் போட்டியில மொத்தம் எத்தனை நாடுகளை சேர்ந்த எத்தனை வீரர்கள் பங்கேற்றாருங்க? ஏற்கனவே அதுல வந்து எத்தனை பதக்கம்னு கேட்டிருந்தேன், பதில் சொல்லிட்டாங்க 5 பதக்கம்னு சொல்லி. ஆமா, அது தெரியும். இப்ப வந்து மொத்தம் எத்தனை நாடுகளை சார்ந்த எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றிருக்காங்க?
1: மேம், நான் ஒரு வைல்ட் கெஸ்டா போறேன், 7 நாடுகள் 14 வீரர்கள்.
0: இல்லைங்க, ரொம்ப தவறான பதில். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. ஸோ யோசிச்சுட்டு நீங்க பதில்களை சொல்ல தயாரா இருங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் அனந்த் அரவிந்த இணைந்து பாட வராங்க. மதன் கார்கியோட வரிகளில், டி இமானோட இசையில், இதோ அந்த பாடல் கேட்கலாம் வாங்க.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:40 ஆகுது. நிகழ்ச்சியில் உங்ககிட்ட கேள்விகள் கேட்டிருந்தேன். இந்த உலகளாவிய திறன் சவால் போட்டியில் மொத்தம் எத்தனை நாடுகளை சார்ந்த எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வேடந்தாங்கல்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பாபு முள்ளக்காடிலிருந்தும் மேட்டுப்பட்டியிலிருந்து எஸ் கண்ணன் இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா 70 நாடுகளை சார்ந்த வீரர்கள் போட்டியாளர்கள் 1400 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் இவங்களும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ் விக்கி அவர் 16 நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹரிஹரன் 70 மேற்பட்ட நாடுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 29 நாடுகள் மறுபடியும் அவரே பதிவு செஞ்சுருக்காரு. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து 70 நாடு 1400 போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே சரியான பதில்தானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு சில பதில்கள் மட்டும்தான் சரி, மற்றபடி எல்லாருமே வந்து 70 1400 அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இது வந்து சரியான பதில் கிடையாது. இது வந்து நடக்க போகிற போட்டியில், அதாவது சீனாவில் ஷாங்காயில் நடக்க போகிற போட்டியில் கலந்துப்பதற்காக எதிர்பார்க்கப்படுகிற கணக்கு. ஆனால் நான் கேட்டது இப்போ நடந்து முடிந்த இந்த 5 பதக்கங்களை வென்ற இந்த உலகளாவிய திறன் சவால் போட்டியில் எத்தனை நாடுகளை சேர்ந்த எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ பதில்களை யோசித்து சீக்கிரமாக எனக்கு சொல்லுங்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்குது? பாயும் புலி திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது உங்களுக்காக. திவ்யா குமார், சாஷா திருப்தி அண்டு சரண்யா கோபிநாத் பாடுறாங்க. வைரமுத்தோட வரிகளில் பாடலை கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 10:46 நிமிடம் ஆகுது. நிகழ்ச்சியில நேயர்கள் தொலைபேசி வழிய தொடர்புகளை காத்திருக்கிறாங்க. யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க? பாஸ்கர் சார், பதில் தெரியுமா?
1: 73 நாடுகள்மா.
0: 73 நாடுகள். அப்புறம்
1: ஆமா, பங்கு பெற்ற வீரர்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெற்றாங்க. அது சரியா எனக்கு தெரியல.
0: அப்படியா?
1: ஞாபகம் இருக்கு.
0: சரி சரி சரி சரி சரி.
1: பதில் சரிங்களா?
0: பதில் சரியில்ல சார். இது வந்து எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். இதுக்கான பதில நான் கடைசியா சொல்றேன். ரொம்ப நன்றி அழைப்புல வந்ததுக்கு. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். கோபிகிருஷ்ணன்
0: சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா? முயற்சி நடக்குதுன்னே தெரியலாம. முயற்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சோ, உலகளாவிய திறன் போட்டியில இதுவரைக்கும் இந்தியா வாங்கிய பதக்கங்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தேன். 5 பதக்கம் அப்படின்றத நாம தெரியப்படுத்திக்கிட்டோம். மொத்தம் எத்தனை நாடுகளை சேர்ந்த எத்தனை வீரர்கள் இதில் பங்கு பெற்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் உங்களுடைய பதில்களை சொல்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. நாம் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக்கிடணும். இந்த போட்டி நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 அதாவது இந்த வருஷம் சீனாவில்

ஷாங்காயில் தான் இந்த போட்டி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு முன் ஏற்பாடாக, ஒரு ப்ரீ பிளானாக தான் இந்த போட்டி வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் மொத்தம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வந்து இந்தியா வந்து பெற்றிருக்குது. உலகத்திறன் இயக்கத்தின் கீழே 16 உலகத்திறன் உறுப்பு நாடுகளை சார்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியில் எந்தெந்த பிரிவின் கீழே இந்தியா பதக்கம் வாங்குச்சு அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு நாம் தெரியப்படுத்தலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிலா படத்திலிருந்து வர காத்திருக்கிறது, கேட்கலாம் வாங்க. கேஜி ரஞ்சித் அண்டு சுனிதா சரண் இவங்களுடைய குரலில், விவேகாவுடைய வரிகளில் பாடல் உங்களுக்காக.

0: டேய் தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் எடு, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சு விடு.
1: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்கான்.
0: என்னடாங்க சத்தம்?
1: அது ஒண்ணும் இல்லனே, எப்படி எப்பயுமே இப்படி ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அது அண்ணங்கிட்டே கேளுடா.
1: சொல்லுங்க.
0: சுறுசுறுப்பா இருக்க, புடிச்ச வேலையை செய்யற, நேரத்துக்கு சாப்பிடுற, மனச ஜாலியா வச்சிருக்க, இதோ இவன் இருக்கான்.
1: இவன்னா என்னதான சொல்றீங்க?
0: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
1: அதெல்லாம் இருக்கட்டுனே, சொல்லுங்கண்ணே.
0: இவன்னா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான்டா சொல்றேன்.
1: எஃப்எம்னா?
0: எஃப்எம்னா விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
0: கொண்டாட்டம் தான்.

நேரம் 10:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். செய்தித்தாளத்தில் இருந்து டிசிஆர் ராஜேஷ், இந்த போட்டியை பற்றிய ஒரு விரிவான தகவலை ரொம்ப அழகாக தெரியப்பட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். புளியோப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், இவரும் வந்து சரியான பதிலை பதிவு செஞ்சுருக்காங்க. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், அதுக்கப்புறம் ஹரிஹரன், இவங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய பதில்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா, திருமழி சேர்ந்த அஸ்வினி நாகராஜ், இவங்களும் இணைந்திருக்கிறாங்க. ஸோ உலகளாவிய திறன் சவால் போட்டியில் மொத்தம் 18 மணிக்கணும், மொத்தமாக வந்து எத்தனை போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 போட்டியாளர்கள் பங்கு பெற்றாங்க. இந்த இயக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய 16 உலக உறுப்பு நாடுகளில் இருந்து இவங்க பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டி சீனாவில் ஷாங்காயில் நடைபெற போகிற போட்டிக்கான ஒரு முன்னோட்டமாக தான் நடந்திருக்குது. இதில் நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த வீரர்கள் எதிலெல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சேர்க்கை உற்பத்தி, மேகக்கனிமை மற்றும் சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, இந்த பிரிவில் 3 தங்கப்பதக்கத்தை இந்தியா வந்து வென்றிருக்குது. அதுக்கப்புறமா வந்து 3D டிஜிட்டல் விளையாட்டுக்கான கலைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், வண்ணம் தீட்டுதல் மற்றும் அலங்கரித்தல் பிரிவில் வெண்கல பதக்கமும் இந்தியா வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியில் வெற்றி பெற்று பரிசுகளை வென்ற வீரர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சீனாவில் நடக்க போகிற போட்டியிலையும் இதே மாதிரி இன்னும் நிறைய பரிசுகளை பெறுவதற்கான வாழ்த்துக்களை நாம் இப்போது தெரிவிச்சிடலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருந்தது. இதில் வெற்றி பெற்றது இந்தியா. மொத்தம் 5 பதக்கம், 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம். இத்தனை பதக்கங்களோட இந்தியாவினுடைய வெற்றியினுடைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில்களை, சரியான பதில்களை சொன்னவங்களுக்கும் பதில்களை சொன்ன முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்குமே எனக்கு மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு நேயர்கள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக யூத் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. இந்த அப்படியே வெற்றியினுடைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில்களை, சரியான பதில்களை சொன்னவங்களுக்கும் பதில்களை சொன்ன முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்குமே எனக்கு மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு நேயர்கள் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக யூத் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு அப்புறம் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் பகுதிக்கு நாம் அப்படியே இடம்பெயரப் போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. ஜிவி பிரகாஷுடைய இசையில், கென் கருணாசுடைய வரிகளில், கென் கருணாசுடைய குரல்லையே இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:03 ஆகுது. விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நதியோரம் பிறந்தேன், கொடி போல வளர்ந்தேன், மழையோடும் வெயிலோடும் மனம் போல நடந்தேன். உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காம காத்திருக்கேன், கைப்பிடிக்க வருவாரோ. கனவோடு சில நாள், நினைவோடு சில நாள், உறவில்லை பிரிவில்லை தனிமைகள் பல நாள். மழை பெஞ்சா விதவிதச்சா நாத்து நட்டு கருத்தறுத்து போரடிக்கும் பொண்ணு மாமன் பொழுதிருக்கே வருவாரோ. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை.
1: செடியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 11:10. என்றும் இனியவை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில, மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:14 என்றும் இனியவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் சுசீலா இணைந்து பாட வராங்க. ஆலங்குடி சுகுமாரனுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:18. இன்றும் இனியவை நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக டிஎம்எஸ் மற்றும் சுசிலா இணைந்து பாட வராங்க. கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில, இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

புலமைப்பித்தனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமுடைய குரலில் இதயமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:28 ஆகுது. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் சுசிலாவுடைய குரல், அகேன் மறுபடியும் புலமைப்பித்தன் விஸ்வநாதனுடைய இசை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:32. இன்றும் இனியவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காட்டுராஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில் இது பாடல்.

நேரம் 11:36 நிமிடமாக போகுது. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி. உங்களுடைய இசையில பி சுசிலாவோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது. இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:39:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TMS மற்றும் சுசிலா இணைந்து பாட வராங்க. கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய குரல்ல, ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற பாடலை கேட்டு வரும் பொழுது நேரம் சரியா 11:44 50 நொடி. என்றும் இனியவை நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருப்பது நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. டிஎம்எஸ் மற்றும் சுசிலா இணைந்து பாட வராங்க. நான் காமராசனுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். இதோ பாடல்.

கனவுகள் ஆயிரம் வர சொல்லுங்கள் அப்படின்ற பாடலை ஒழித்து நம்ம கேட்டு முடித்தோம். நேரம் சரியாக 11:49:27. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை பகுதியில் உங்களோடு பயணிப்பது கௌசல்யா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராமுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஜயபாஸ்கருடைய இசையில் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

முத்தான முத்தளவோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். எஸ்பிபியோட குரலில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக ஆசை அலைகள் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. பி சுசிலாவினுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வர இருக்கிறது. நிகழ்ச்சியிலிருந்தும் உங்களிடமிருந்தும் விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

கையோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். லாஸ்ட் ஸ்டார் அட்டகாசமான ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோல்டன் சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ஆர் இன்னும் சூப்பராக இருப்பது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த பீரியட்லேருந்து அடுத்த பீரியடுக்கு நீங்கள் மாற போகிறீங்க, அவ்வளோதான். சரி, நான் யூஸ்வலாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுங்க, இந்த ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதில் ஒரு கரை பட்டாவே ஹைலைட்டடாக தெரியுதுல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம லைஃப் அந்த மாதிரி தான், ஒயிட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா நமக்கு நம்மளை விட மற்றவங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். ஆனால் நம்ம செய்கிற நல்லதை விட நம்ம செய்கிற நெகட்டிவ் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம ஒயிட்டாகவும் இருக்க முடியாது இல்லையா. தட் மீன்ஸ் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் அப்பப்போ சேஞ்சபிளாக இருக்கலாம். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: நல்லதா நாலு சாங் சும்மா தெரிக்க விடுதுல.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
0: 102.3. தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1.
3: ஃபைனலா பாசப்பறவைகள் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12:13 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம மனசில் ஏதோ ஒரு இன்ஸ்டிங் வந்துகிட்டே தாங்க இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்த சிக்ஸ்த்து சென்ஸு, ஒரு மாதிரி பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குதான். ஆனால் அது நமக்கு சில நேரங்களில் அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கே தோணலை சில நேரங்களில் யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்த மாதிரியும் அந்த நிகழ்வு வந்து நமக்கு திருப்பியும் டக்குன்னு ஞாபகம் வரும். மலரும் நினைவுகள் மாதிரி டக்குன்னு

ஞாபகம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த டே இல்லை மறுநாள் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் கூட ஒரு பர்சனை திங்க் பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்கள மீட் பண்ணும்போது ஓ சமல்ல அந்த ஒரு இன்ஸ்டிங் இருந்துட்டு தான் இருக்குல்ல, அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வேலை வேலைன்னு ஓடிடுறோமா, அதை மறந்துடுறோம். ஸோ நமக்குள்ளே சில பல பவர்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் நமக்கான டைம் ஒதுக்கி நம்ம யோசிச்சோனா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முக்தி நிலைக்குலாம் நம்ம போவோம்னாங்க, நமக்குள்ளே இருக்க சக்தி என்ன தெரிஞ்சால் போதும். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்காக ஈரமான ரோஜாவி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

102.3 FM. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 விவத் பாரதி தமிழ்ஃபம்ல 12:22 ஆகுது. ஃபைனலா பாசவலை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. நம்ம கிட்ட சில பேர், நம்ம வந்து சில பேர்கிட்ட ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் நம்ம எதையாச்சும் நம்ம கேட்டுருவோம், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டே போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், பூ வச்சுருக்கீங்க அது வாசமாக இருக்குது, இங்கே வச்சுருந்தா இன்னும் வாசமாக இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுத்துட்டே போயிடுவாங்க. கொடுத்துட்டே போயிட்டாங்க வேற. இதை நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளும் இந்த மாதிரி சில நேரங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல, ஆனால் சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்து சொல்லியிருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து நமக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்காது. இந்த மாதிரி தாங்க லைஃப்பில், எதிர்பார்க்காத நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்க்கும் போது நடக்காது. அதனால் அதுக்காக சந்தோஷப்படுறதோ, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷப்படுங்க, கிடைக்கலன்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க, ஆ போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருங்க. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக கற்பூர முல்லை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு.

வானமே இல்லை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிக்கும் போது 12:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக மாநகர காவல் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாய்

0: பொருளாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித் குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23 தேதியும், 2வது போட்டி வரும் 25 தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே

0: உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக கும்பகரை தங்கையா படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் கிட்டே கேட்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 29 52 08 53 28 38 98 71. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் வேலைக்காகுதுங்க. வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அது பொருந்தும். ஃபோன் ரீச் ஆகுமா நினச்சிட்டே எனக்காவது ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலைக்காகாது. டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் லக் அடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்லேயும் சில விஷயங்கள் அப்படி தான். கிடைக்குமா கிடைக்குமான்னு என்றைக்காவது ஒரு தடவை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு டெய்லி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முடியும், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே மக்களே, இப்போது உங்களுக்காக எனக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் வரப்போகுது. நெற்றிக்கண் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
4: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. ஸோ தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? சாரி,
5: பன்னாரப்பேட்டை வரதன் டெய்லர்.
4: வரதன், எப்படி இருக்கீங்க?
5: டெய்லர் மேடம்.
4: ஓகேங்க, உங்க பேர் வரதன் தானே? எனக்கு தேவை உங்க பேரு தான். எப்படி இருக்கீங்க
5: மேடம்?
4: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு.
4: ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.
5: தேங்க்யூ மேடம்.

0: நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM. 102.3 FM.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 பிவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்ப அடுத்ததா ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பம்மல்ல இருந்து அனிதா தர்மராஜ் பேசுறேன்
0: மேம். அனிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க அனிதா, என்ன பாட்டு வேணும்?
1: என்னோட பையனுக்கு வந்து 3.5 ஆகுது. அவனுக்கு வந்து அந்த யூத் படத்துல இருந்து முட்டைக்கலைக்கு பாட்டு மட்டும்.
0: பாத்தீங்களா, 3.5 தான் ஆகுது, ஒரு கேக்குற பாட்டு பாத்தீங்களா
1: மேம். நீங்க வேணா அவன்கிட்ட பேசுறீங்களா மேம்? அவன் சொல்லுவான்.
0: யா பிளீஸ் குடுங்க, குட்டீஸ் கிட்ட பேசாமியா. ஹலோ, ஹாய். யாரு யாரு கேட்டது? ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க?
2: நான்
0: ஆன்டி தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உனக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ, பை பை.
1: Thank you, ma'am.
0: Thank you. Bye-bye. Bye. Bye. Bye.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும்

0: தேனொளி திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததா ஒரு நீயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: நான் கேரி சத்து எஸ்குமார்.
1: எஸ்குமார் சொல்லுங்கள்.
2: எனக்கு கர்ணா படத்துல இருந்து மலரே மௌனமா அந்த பாட்டு வேணும்.
1: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.
2: தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ. சோ மக்களே, உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

0: 125 ஆகுதுங்க பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ்ல. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி. வணக்கம், சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: கண்டிப்பா
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்ல 137 ஆகுது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் செய்யாறு சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம், நீங்கள் அனைவரும் நலமா?
0: நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கோங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் அந்த சாங்.
0: ஓ சூப்பர் சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டை நாங்கள் பிளே பண்ணிடுறோம். ரொம்ப நன்றிங்க நீங்கள் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ், உங்களுக்கு பிடிச்ச பாடலாக தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29-52-08-53-28-98-71 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வந்திருக்க நேயர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நரசிங்கபதி வந்து பொன் கதிர்வேல் பேசுகிறேம்மா.
0: பொன் கதிர்வேல், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எம்ஜிஆர் படத்துலேருந்து பல்லாண்டு வாழ்க.
0: ஓகே,
1: படம் பேரு இன்று சொர்க்கத்து திறப்பு விழா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த சாங் பிளே பண்ணிடலாங்க. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: சரி சரி, ரொம்ப நன்றி.

102.3 FM 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: 102.3 விவத் பாரதி தமிழ்ஃபம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், கடைசி நேயர் இவங்க தான், அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: தேவிகா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து சின்ன கவுண்டர்.
0: ஓகே.
1: பாட்டு அந்த வானத்தை போல மனம் படைத்தவரே, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.
1: நன்றி, நன்றிம்மா.
0: சோ மக்களே, ஃபைனலா சின்ன கவுண்டர் படத்துல இருந்து உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ இத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட இந்த டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டெடினா இருங்க, சந்தோஷமா இருங்க, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. டட்டா பாபாய்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with Indonesia.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான அழகான மதிய வணக்கம். 2:16 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் கேட்க போகிறோம்னா, நம்ம ஒரு சில பாடல்கள்லாம் கேட்கும்போது இது ஒரு சிங்கர் தான் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். பட் அதுக்குள்ளேயே 2-3 சிங்கர் பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி 2 பேர் 3 பேர் பாடியிருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு சவுண்ட் மிக்சிங் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி நிறைய பாடல்களை கொடுத்துருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அவருடைய சாங்ஸில் நிறையா சிங்கர்ஸ் வந்து பாடியிருப்பாங்க ஒரே பாட்டை. அந்த மாதிரியான பாடல்களை தான் நம்ம இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். பென்னிடையால், நரேஷர், சோலார் சாய் இவங்க 3 பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு இருக்கா. நான் நம்ம கேட்கும்போது இது ஒருத்தர் தானே பாடியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். வாரணமாயிரம் படத்திலிருந்து தான் நாமத்துக்குமார் வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் உடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலில் 3 பேர் பாடியிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

எங்கேயும் காதல் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நரேஷ் ஐயர், முகேஷ், கோபால் ராவோ, மகத்தி இவ்வளோ பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. பட் அந்த பாட்டு நம்ம கேட்கும்போது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பாடினமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்டு முடித்தோம். வாலி வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், அவருடைய இசையில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு, லேசா லேசா. அண்ட் இந்த படத்துலையும் வந்து இந்த பாட்டிலையும் நாலு சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, பெனிடயால், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா, திப்பு. இவ்வளோ பேர் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய தீமே, ஸோ ரெண்டு சிங்கர்ஸ்க்கு மேலே பாடியிருக்கக்கூடிய ஹாரிஸ் ஜெயராஜுடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். லேசா லேசா படத்துலேருந்து அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

பீமா படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பா விஜய் வரிகளில், விஜய் எஸ்தாஸ் கைலாஷ்கர் ஸ்வர்ணலதா மூணு பேர் சேர்ந்து

சிறப்பான பாடல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியுடைய தீம் என்னென்னா, ரெண்டு பேருக்கு மேலே சிங்கர்ஸ் பாடின பாடல்கள், அதுவும் குறிப்பாக ஹாரிஜியராஜ் இசையில் வந்த பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பீமா படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். இப்போது 2:41 கடந்து போயிட்டுருக்கு. அயன் படத்துலேருந்து அடுத்த சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலையும் மூணு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க, பென்னி டயால், ஹரிச்சரன், சின்மை. பா விஜய் வரிகளை ஹாரிஜியராஜுடைய இசையில் வந்துட்டு இருக்கிற சூப்பரான பாடல் அயன் படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

ஷைல்ஹதா, சுதா ரகுநாதன், ஆண்ட்ரியா எல்லாரும் சேர்ந்தப்பான பாடல். ஆதவன் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம் ஹாரிஷ் ஜெயராஜுடைய இசையில். எங்கள் செல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். எஸ், இன்றைக்கி நாம் வந்து எந்த தீமில் பாடல் கேட்டோம் அப்படின்னா, பாடல்கள் கேட்டது வந்து ஹாரிஷ் ஜெயராஜ் இசையில் வந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட பாடகர்கள் பாடின பாடல். ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரே பாட்டை ஒரே சிங்கர் தான் பாடின மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேயே ரெண்டு மூணு பேர் பாடியிருப்பாங்க. ஸோ அது தெரியாத அளவுக்கு சவுண்ட் மிக்சிங்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான பாடல்களை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணோம். நிறைவு பாடலாக ஆதவன் படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேரம் 2:55. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து. இத்திட்டம் 2019-20 பட்ஜெட்டில் மீன்வளத்துறையின் நிலையான வளர்ச்சி மூலம் நீலப்புரட்சியை ஏற்படுத்த 5 காலத்திற்கு 2020-2025 அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக 2026-27 மத்திய பட்ஜெட்டில் 2500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள்

மீன் விவசாயிகள், மீன் தொழிலாளர்கள், விற்பனையாளர்கள், மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்கள், மீன்வளத்துறையில் சுய உதவி குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், மீன்வள கூட்டுறவு நிறுவனங்கள், மீன்வள கூட்டமைப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள், மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள், நிறுவனங்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இத்திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். இத்திட்டத்தில் மத்திய துறை திட்டம், மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் என்று இரண்டு கூறுகள் உள்ளன. இத்திட்டத்தின் மைய ஆதரவு திட்டக்கூறு மூன்று பரந்த துணை கூறுகளை உள்ளடக்கும். அவை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். மீன்வளத்துறையின் ஆற்றலை நிலையான, பொறுப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுதல், நிலம் மற்றும் நீர்வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், மதிப்பு சங்கிலியை நவீனமயமாக்கல், வருமானம் இரட்டிப்பு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஒட்டுமொத்த வேளாண் மொத்த மதிப்பு கூட்டு மற்றும் ஏற்றுமதிகளில் மீன்வளத்துறையின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக பொருளாதார மற்றும் உடல் பாதுகாப்பை வழங்குதல், வலுவான மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியனவாகும். சாகர்மாலா, கிசான் சம்பதா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய திட்டங்களோடு மத்திய சம்பதா திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடைபிடிக்கப்படும் முக்கிய உத்திகள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களின் மரபணு மேம்பாடு, இறால் இனப்பெருக்கத்தில் தன்னிறைவு, புத்தொழில் ஊக்குவிப்பு, அடைக்காப்பு மையங்கள், கடல் பண்ணை வளர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல், பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, உலகளாவிய தரநிலைகள் மற்றும் சான்றிதழ், இனப்பெருக்க வங்கிகள், குஞ்சு பொறிப்பகங்கள், பண்ணைகள் போன்றவற்றிற்கான அங்கீகாரம் அளித்தல், நவீன மீனவ கிராமங்கள், நீர் பூங்காக்கள் அமைத்தல், மீன்பிடி படகுகளுக்கான காப்பீட்டுத் திட்டம், 3347 சாகர் மித்ராக்கள் உருவாக்கப்படுவார்கள். இத்திட்டம் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு 25%லிருந்து 10% குறைந்துள்ளது. 15 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. தனிநபர் உள்நாட்டு மீன் நுகர்வு 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்துள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாம் அறிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

நேர்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய மதிய வணக்கம். 3 மணி 1 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில 2000-ல் இருந்து 2020 இந்த காலகட்டங்களில் வந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். உரியடி படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, ஆண்டனி தாசன். அதுக்கப்புறம் அவருடைய இசையிலேயே உரியடி படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. விவேத் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:11 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் சேதுபதி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடின பாடல் நாமுத்துக்குமார் வரிகள் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரஜினி முருகன் படத்திலிருந்து ஜித்தின் ராஜ் மகாலட்சுமியர் இணைந்து பாடின பாடல் யோகபாரதி வரிகள் அடி இமான் இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

3:22 கடந்து போயிட்டுருக்கு. கோடி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஆனந்த் அரவிந்த் தக்ஷன் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடின பாடல், விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய சில நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் ஜோக்கர் படத்திலிருந்து முருகவேல் கார்த்திகா வைத்தியநாதன் பாடின பாடல், யோகபாரதி வரிகளில் ஷாண்டோலனுடைய சில கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:32 கடந்து போயிட்டு இருக்கு. இருமுகன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத் புர்கார், உஜயினி ராய் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். கார்கி வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு முடிச்சோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தர்மதுரை படத்திலிருந்து மதிச்சியம் பாலா பாடின பாடல். மதிச்சியம் பாலா வரிகள் அவருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு. தர்மதுரை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சிவம் நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: இல்லையா தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி இங்க வா நீ அடி.

போவேன், ஏன் சவ்வா இழுக்கிற சியான் நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 2000 2020 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் கேட்டு முடிச்ச பாடல் பாகுபலி படத்திலிருந்து ரம்யா பெஹரா தீபு இணைந்து பாடின பாடல் கார்கி வரிகளில் மரகதமணி இசையில. 3:42 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் 24 படத்திலிருந்து சித் ஸ்ரீராம், சனா மொய்துத்தி, ஜோனிதா காந்தி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் மதன் கார்கி வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு அடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் த்ரிஷா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து. ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி, கல்யாணி பிரதீப் எல்லாரும் சிறப்பான பாடல். கபிலின் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாருடைய சில. 3:54 கடந்து போயிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஓ காதல் கண்மணி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ADK, தர்ஷனா, சாஷா திருப்பதி எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. AR ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்ற

படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: நாலு மணி மூணு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடலாம் கலக்கலாம் விளையாட போகிறோம். அதாவது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் போன வாரம் வந்து ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணேன், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ட் இப்போயும் ஈஸியான ஒரு கேம் தான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு படத்தோட பேர் சொல்லுவேன், அந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். அஞ்சு பாட்டு இருக்கா, நாலு பாட்டு இருக்கா அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, எவ்வளோ பாட்டு அந்த ஒவ்வொரு படத்துலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952-5208-53 அப்படின்ற நம்பருக்கும், அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் டக்கராக அட்டகாசமாக விளையாடுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே லைனில் வந்து லைனாக நின்றுட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைனில் நின்றுட்டு இருக்கிறதுல யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கான படம் வந்து முதல் மரியாதை. எத்தனை பாட்டு இருக்கு? அஞ்சு இல்லையே, அஞ்சுக்கு மேலேயே இருக்கு. ஆறு பாட்டா? சரி, நீங்க சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்னு அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முயற்சி பண்ணதுக்கு நன்றி. ஓகே ஓகே, சூப்பர், வந்துட்டீங்க. முதல் அளவே வந்து கலக்கலா விளையாண்டீங்க, நன்றி. வணக்கம். ஸோ முதல் மரியாதை தான் வந்து நான் படம் பேர் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். கால் பண்ணிருக்கீங்க?
2: திருநெல்வேலூர் கணபதி சார். ராஜா ரெண்டு பேர் சிவாஜி முதல் மரியாதை.
1: அதுதான் அந்த படம் தான். அதுல எத்தனை பாட்டு இருக்கு, என்னென்ன பாட்டு
2: இருக்கு? ஏழு பாட்டு இருக்கு சார்.
1: ஏழா?
2: ஆமா சார்.
1: ஓகே, இன்னொரு ரெண்டு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் ஆன்சர். என்னென்ன பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா?
2: அந்த நிலாவுக்காக கையில பிடிச்சே.
1: அப்புறம் அந்த நிலாவை தான் கையில பிடிச்சேன். ரொம்ப ஃபேவரட்டா உங்களுக்கு, ரொம்ப பிடிச்ச பாட்டா?
2: அந்த பாட்டு தான் மனசுல வரும்.
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: சசிகலா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, என்னென்ன பாடல்கள் இந்த படத்துல இருக்கு, முதல் மரியாதை படத்துல? சோ மொத்தமா 9 பாட்டு கிட்ட இந்த படத்துல இருக்கு, என்னென்ன இருக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது?
3: பூங்காற்று திரும்புமா அந்த பாட்டு.
1: ஓகே சூப்பர், ஒண்ணு.
3: அப்புறம் வந்து அந்த நிலாவை பாட்டு.
1: அந்த நிலாவை தான் முன்னாடி வந்து நேரம் சொன்னாரு, ரெண்டு பாட்டாச்சு.
3: ஆமா ஆமா ஆமா, ரெண்டு. அப்புறம் வந்து மூணு வந்து ஏய் குருவி சிட்டுக்குருவி.
1: ஓகே சூப்பர்,

0: அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு பாட்டாச்சு.
1: பட் பரவாயில்ல, இவ்வளவு பாட்டு யோசிச்சிட்டீங்க டக்குன்னு, நன்றி. ராசாவே உன்ன நம்பி
0: அந்த பாட்டு, அப்புறம் வந்து இன்னும் ஏதோ இருக்கு, அவ்வளவுதான் சார்.
1: அவ்வளவுதானா? சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி. ஸோ ரொம்ப அழகா கெஸ் பண்ணீங்க. ஸோ ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் கெஸ் பண்ணீங்க. இன்னும் ரெண்டு மூணு பாடல் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த படத்துலேருந்து நிகழ்ச்சியில் முதல் பாடல் நான் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு படம் சொல்லுவேன், எந்த படம் வேணாலும் நான் சொல்லுவேன். இப்போது ரீசெண்டாக சமீபத்தில் வந்த படங்கள் கூட இருக்கலாம், இல்லை 80-90 காலகட்டங்களில் வந்ததாக இருக்கலாம், இல்லை 70-ல வந்ததாக கூட இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான படங்களில் என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லோரும் கரெக்டாக கெஸ் பண்ணதால் அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. எல்லோரும் அந்த நிலாவை தான் சொன்னதுனால அந்த நிலாவையே நான் வந்து இப்போ பாடலாம் உங்களுக்கு ப்ளே பண்ண போறேன். முதல் மரியாதை படத்திலிருந்து தான் அந்த பாடல், அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படின்ற பாட்டு தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டு இருக்கு. இளையராஜா சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க, வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: 4:14 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலாம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு படத்துடைய பெயர் சொல்லுவேன், அந்த படத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு, என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும். யோசிக்காம டப்பு டப்பு டப்புன்னு சொல்லணும். அப்படி யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ரெடியா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: என்ன
0: சொல்றீங்களா?
1: புரியல ப்ரோ, என்ன படம் நீங்க சொன்னீங்க?
0: வானத்தை போல.
1: வானத்தை போலவா? இது வானத்தை போல மைனாவே மைனாவே அந்த பாட்டு
0: ஒண்ணு.
1: அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு.
0: ஓகே,
1: வேற ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: சரி, நீங்க ரெண்டு கண்டுபிடிச்சிங்களா, மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யார் யார் என்ன சொல்றாங்கன்னு
1: பார்க்கலாம். எனக்கு சரி, அடுத்து நீங்க இருக்கே வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: ஓகே ஓகே, நன்றி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதே பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான படம் வானத்தை போல. ரெண்டு பாடல்கள் முன்னாடியே சொல்லிருந்தாங்க.
2: ஆமா, காதல் வெண்ணிலா பாட்டு.
0: காதல் வெண்ணிலா.
2: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் வரணும்.
0: அப்படின்னா டெய்லி நீங்க விளக்கு வைக்கிறீங்களா உங்க வீட்டுல?
2: தெரியல, அவ காதல் வானிலே வரும்.
0: காதல் வானிலேவா காதல் வெண்ணிலாவா?
2: காதல் வெண்ணிலா. அதுல ரெண்டு
0: வருஷம்
2: வரும். நதியே அந்த பாட்டு. ரோசா பூ மாலையிலே அந்த பாட்டு. தாவணியே என்ன மறக்கிறியே மயக்கிறியேன்னு வரும் நினைக்கிறேன். மறக்கிறியே மயக்கிறியே தெரியல. அப்புறம் வானில் வெண்ணிலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு
0: நினைக்கிறேன்.
2: அப்புறம் மைனாவே மைனாவே.
0: எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க லைனா.
2: ஆமா, எட்டு பாட்டு இருக்கு நினைக்கிறேன். எட்டு பாட்டு இருக்கு.
0: ஆமா, எட்டு பாட்டு. அந்த டபுள் ரெண்டு தடவை ரெண்டு வெர்ஷன் எல்லாம் சேர்த்து
2: ரெண்டு. ஆமா, ரெண்டு தடவை வரும்.
0: ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். சூப்பரா சொல்லிட்டீங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

எஸ் ரொம்ப அழகாக அந்த படத்துலேருந்து பாடல்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்து கால் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்டு முடிச்சிடலாம். ஸோ அது கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து நம்ம கண்டுபிடிப்போம். உங்களுக்கான படங்கள் வந்து வரிசையாக இருக்குது, ஸோ டோன்ட் வரி. பாடல் கேட்போம், படங்களை படத்தில் வர பாடல்கள் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா மறுபடியும் விளையாடுவோம். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அதே படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. வானத்தை போல படத்திலிருந்து ரோஜாப்பூ மாலையிலே அப்படின்ற பாடல், மனோஜ் சித்ரா இணைந்த பாடி இருக்கக்கூடிய பாடல், பா விஜய் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:22 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கணக்கில் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு படம் பேர் சொல்ல போகிறேன். அந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே, உங்களுக்கான படம் சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: சண்டக்கோழி.
1: சண்டக்கோழியா? சண்டக்கோழி வந்துட்டு தீபாவளி அந்த பாட்டு வரும்.
0: தீபாவளின்னு ஒரு பாட்டு வருமா? சண்டக்கோழியில தீபாவளின்னு ஒரு பாட்டு வருமா? இப்படி தப்புன்னு கேட்டா எப்படி சொல்றது அப்படின்றீங்களா? ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர்கிட்ட கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அதுக்கு முன்னாடி உங்க பேரு உங்க ஊரு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன், ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன். சண்டக்கோழி 4 பாட்டு. அது பாட்டுதான் இப்போ தெரியல.
0: கவுண்டா வச்சிட்டீங்க, ஆனா பாட்டு மட்டும் வர மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. நன்றி முயற்சி பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, ரெடியா இருக்கீங்களா?
3: என்னென்ன
0: பாட்டு தெரியுதுன்னு
3: கேட்டா கொடுக்கற பூமி இது.
0: ஓகே.
3: அப்புறம் கடிகானா.
0: ஓகே.
3: தவணி போட தீபாவளி.
0: சூப்பர், 3 சொல்லிட்டீங்க. இன்னும் 2 இருக்கு, அதை அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: பரவாயில்ல, நன்றி
0: நன்றி நன்றி. சூப்பர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: எனக்கு நல்லா இருக்கேன். எனக்கு அந்த 3 பாட்டு தான் ஞாபகம். தாவணி போட்டு தீபாவளி,
0: அப்புறம்
4: கேட்டா கொடுக்குற போமி, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி முதல் மரியாதை 2 பாட்டு சொல்ல பாத்தீங்களா? அவங்க
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
4: ஏறாத மலையில இழந்த பழுத்திருக்கு அந்த பாட்டு ஒண்ணு, அப்புறம் அந்த வெட்டி வேறு வாசம் விடல
0: புள்ள.
4: ஆமா, அவங்க சொல்ல. ஆமா, அந்த பாட்டு சொல்லவே இல்லாங்க.
0: உங்களுக்கு ஒரு வருத்தம், இப்படி இந்த பாட்டை எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு. தாவணி போட்ட தீபாவளி, கும்தல கடிகானா, கேட்டா கொடுக்கற பூமி. இது இல்லாம இன்னும் 2 பாட்டு இருக்கு, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா சண்டக்கோழி படத்துல இருந்து? ஓ, கேட்கவே இல்லையா? என்ன க்வெஸ்சன் நீங்க கேக்கலையா? ஓகே, சண்டக்கோழி படத்துல இருந்து சண்டக்கோழி படத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றதான் கேள்வி.
4: என்னென்ன
0: பாட்டு இருக்குன்றதை நீங்க சொல்லணும். 3 பாட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க, மொத்தமா 5 பாட்டு இருக்கு. இன்னும் 2 பாட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லீங்களா? ஓகேங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: திருவிட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தெரியுமா சண்டக்கோழி படத்துல மிச்சம் இருக்க 2
5: பாட்டு
0: போட்ட தீபாவளி சொல்லிட்டாங்க, கேட்டா கொடுக்கற பூமி சொல்லிட்டாங்க, கும்தல கடிகானா சொல்லிட்டாங்க. இன்னும் 2 பாட்டு இருக்கு.
5: 2 பாட்டு இருக்கா?
0: 2 பாட்டு இருக்கு. இந்த பதில் தான் நீங்க சொல்லுவீங்க நினைச்சே கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டே சொல்லிட்டாங்களா? ஓகேங்க ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
5: நன்றி.
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலிநம்பர் பேசுறேன் சார. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: என்னமோ நடக்கிறதே எனக்கு பிடிக்க

0: அந்த பாட்டு தெரியும்.
1: சூப்பர் சூப்பர். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் நல்ல ஃபேமஸ் ஆன சாங் தான். அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அந்த ஊர் சைட்லயே வர ஒரு பாட்டு இருக்கு. நன்றி நன்றி. ஓகே, எல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்குது, முண்டாசு சூரியனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் எனிவேஸ், முயற்சி பண்ணி கரெக்டாக சொன்ன நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு, தாவணி போட்ட தீபாவளி. எல்லாருக்கும் இந்த படம் பேசணுன்னே ஃபஸ்ட் இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த பாட்டை நம்ம கேட்டு வருவோம். அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்து வந்துட்டே இருக்குது. விஜயஸ்தா ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்காங்க யுகபாரதி வரிகளை, யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:32 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு படத்துடைய பேர் சொல்லுவேன், அந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கான ஒரு படம் ரெடியா இருக்கு. யார் இணைப்பில் வராங்க? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: ராஜிபாலாஜி பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான படம் சொல்லலாமா?

0: 4:32 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு படத்துடைய பேரை சொல்லுவேன், அந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கான ஒரு படம் ரெடியா இருக்கு. யார் இணைப்பில் வராங்க? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான படம் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: கும்கி. அதுல என்னென்ன பாட்டுலாம் இருக்கு?
1: அதுல ரெண்டு பாட்டா தெரியா இருக்கு.
0: சொல்லுங்க அந்த ரெண்டு பாட்ட.
1: ஐயோ ஆனந்தமே அந்த பாட்டு. அப்புறம் வந்து அந்த இந்த பாட்டு
0: நன்றி. வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, கும்கி படத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: ஒரு பாட்டு
0: என்னென்ன பாட்டு சொல்றாங்க? அடேங்க அப்பா, வேற லெவல் பண்றீங்க. வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: நடராஜன் சார்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்ன பாட்டு இருக்கு கும்கி படத்துல?
2: வந்துட்டு
0: சொல்லிருக்கீங்க. மூணு பாட்டு இது வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் ரெண்டுதான் இருக்கு. இன்னொரு மூணு இருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். சூப்பர். சோ ஐயோ ஆனந்தமே சொல்லிருக்காங்க, சொல்லிட்டாலே அவ காதல சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் சொய் சொய் அப்படின்ற பாட்டு ரெண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பாட்டு சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: ஓகே, உங்களுக்கு பேலன்ஸ்.
3: ஆமாங்கய்யா. சொய் சொய் சொல்லிட்டாலே ஐயோ ஆனந்தமே.
0: அது இல்லாம
3: எப்ப சொல்ல போற.
0: சூப்பர். அப்புறம் இன்னொரு ரெண்டு பாட்டு இருக்கு.
3: ரெண்டு பாட்டு இருக்கா?
0: நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யோசிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னத்த போய் பேசுறது போங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க போல. எனிவேஸ், எல்லா பாட்டுமே ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் ரெண்டு பாட்டு தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, அப்புறம் ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டு பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. எனிவேஸ், இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, சொல்லிட்டாலே அவ காதல் அப்படின்ற ஒரு அழகான பாடல். எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு. கும்கி படத்துலேருந்து கேஎல் ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், யுகபாரதி வரிகளில், டி இமான் இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: 4:42 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு படத்துடைய பேர் சொன்னால் அந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் அப்படி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான படம் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, வணக்கம் வணக்கம் வணக்கம், யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் வந்து அசோக் நகர்ல இருந்து கிறிஸ்டி பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான படம் சொல்லலாமா?
1: சொல்லுங்க சார்.
0: சத்யா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா 80s ல,
1: அப்ப பழைய சார் இவரு கமல் காசு.
0: ஆமா, கமல் படம். அதுல என்னென்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
1: வலையோசை கலகலவென்று, போட்டா இரு விடியத அந்த பாட்டு.
0: ஓகே,
1: இன்னும் இருக்கு நினைவு வரல, ரொம்ப நாள் ஆச்சு.
0: சூப்பர் சூப்பர். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, நான் பிரசவாகத்தில் ஞானசேகர் சிவகுமார்.
0: ஓகே, உங்களுக்கான படம் சத்யா, அதுல உங்களுக்கு என்னென்ன பாட்டு ஞாபகம் இருக்கு டக்குன்னு வரது?
2: போட்டா தெரியும் தெரியும், சத்யா கமலஹாசன் பாடுற பாட்டு அது.
0: சூப்பர்.
2: ராஜேஷ் கூட இருப்பாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா போயிருச்சு, சூப்பரா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட சொல்லிருக்கீங்க, நன்றி.
2: ரொம்ப நல்லா வரும்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா இன்னொரு ரெண்டு பாட்டு. ஸோ அது வந்து நகரு நகரு அப்படின்ற பாட்டு அண்டு இளைய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடல்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. இப்போது இந்த படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த படப்பேர் சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல் வளையோசை கலகலவன, அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலி வரிகள் இளையராஜா இசையில் கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:49 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலாம் விளையாண்டு இருக்கோம். ஸோ ஒரு படத்துடைய பேர் சொல்லுவேன், அந்த படத்துல இருந்து என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டாக கெஸ் பண்ணும். வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சந்தானம். உங்களுக்கான படம் சொல்லிடலாமா? ஈஸியான படம் தான், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேமஸான ஒரு படம், பாட்ஷா.
1: என்னென்ன
0: பாடல்கள் இருக்கு? வரமாட்டீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு இல்ல, யோசிச்சு கூட சொல்லுங்க. பாஷா நம்ம ஆட்டோ ஒரு பாட்டு இருக்கே, சூப்பருங்க, சூப்பர். பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் சார், மாடம்பாக்கம் அயன் முரளி சார்.
0: ஓகே, பாட்ஷா படத்துல இருந்து பாடல்கள் என்னென்ன இருக்கு பாட்டு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும்.
2: நன்றிங்க.
0: ஸோ அவருக்கு எல்லா பாடல்களும் கரெக்டாக சொன்னதால இப்போ அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்ஷா படத்துலேருந்து நான் ஆட்டோக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கேன், அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு. வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் கேட்டு அணிந்துருங்க. விவித் பாரதி தமிழ்ஃபன், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:55 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா உங்களுக்காக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்றது பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: ராயபுரம் ஃபாரூக் பாஷா.
0: ராயபுரத்துல இருந்து
1: ஃபாரூக் பாஷா.
0: ஓகே, உங்களுக்கான படம் வந்து வேல், சூர்யா படம் இருக்கு இல்லையா வேல்.
1: ஆமா,
0: அந்த படத்துல இருந்து. என்ன பாட்டு டக்குன்னு ஞாபகம் வருது உங்களுக்கு? ரொம்ப பழசா, ரொம்ப இந்தவே புதுசு நிறைய பேர் சொல்றாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: திருமாக்கம் சுந்தன்.
0: சூப்பர். வேல் படத்துல இருந்து தான் சொல்லிருக்கேன். என்னென்ன பாட்டு
2: இருக்கு? ஒரு பாட்டு தான் சார் ஞாபகம் ஆகுது. சொல்லுங்க. கரெக்ட்லே அந்த பாட்டு ஒண்ணு.
0: சூப்பர். அப்புறம் ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? ஓகே, நன்றிங்க, நன்றி.
2: பாட்டு
0: என்ன பாட்டு? வணக்கம்.
3: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க.
3: அடையாளம் வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, வேல் படத்துல என்னென்ன பாட்டு
3: உங்களுக்கு தெரியும்? புது படம் பழைய படம் எல்லாம் சொல்றீங்க சார். எங்களுக்கு ரொம்ப பழைய படம் தான் பிடிக்கும் சார். பழைய படம் தான் தெரியும், புது படம் அவ்வளவு
0: கரெக்டா கொஞ்சம்
3: சார். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றி, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. ஓகேங்க, அந்த படத்துல இருந்தே பாடல் கேட்டு முடிச்சிருவோம். நிறைவா வேல் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஹரிச்சரன் சுசித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் ஹரி, வரிகளில் யுவன் சங்கராஜா. சில நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு. மறுபடியும்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டாக்டர் ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி 10 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல்.
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

வாங்க, இனிமையான ஒரு பாடல்களின் தொகுப்போடு இன்னைக்கு இந்த பயணத்தை உங்களோடு சேர்ந்து வழங்க இருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில், பூந்தண்ட நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன அதாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம், என்னத்தை பற்றி அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் சொன்ன கேட்ட சுவாரஸ்யமான பொய் அது என்ன? அது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொன்ன பொய்யாக இருக்கலாம், வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கலாம், தம்பி கிட்ட சொல்லியிருக்கலாம், நண்பர்களிடம் சொல்லியிருக்கலாம், அலுவலகத்தில் வந்து உங்களோட கூட வேலை செய்கிற பர்சன்ட்டை நீங்கள் சொல்லியிருக்கலாம்,

0: யார்கிட்ட எப்படி சொன்னீங்க அல்லது யார் சொல்லி கேட்டீங்க, அந்த பொய்களுடைய தன்மை அது எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 98 71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அப்பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், மாலை வணக்கம், குட் ஈவினிங். சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா? மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ முதல் நேயரே வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டாங்க, காசு வாங்குவதற்காக போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம், எம்பி ரவிச்சந்திர ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
0: நலம் சார், நீங்க நலமா
1: சார். என் நண்பனை பத்தி ஒருத்தன் கிட்ட கேட்டான், உங்க வீட்டுக்கு வந்தானான்னு கேட்டேன், நல்லா இருக்கானான்னு கேட்டேன். அவன் நல்லா இருப்பான், பொய் சொல்ல விட்டானா அப்படின்னு. எங்க அப்பா கிட்ட நின்று பேசியிருந்தா அப்படின்னு. இப்பதான் அந்த ஏரியால இருந்து வரேன், அந்த ஏரியாச்சே போயிருக்க மாட்டான் சார். அப்புறம் அந்த கிரிக்கெட் மேட்ச பாக்க போனோம் நான் நின்று ஆசையா அவங்க கிட்ட சொன்னேன். அந்த மேட்ச்ல தான் 134 ஆச்சே, நான் ஐயோ பெரிய மேட்ச் ஆச்சு அது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவன் கிரிக்கெட்டே ஆடல சார். அவன்
0: தத்ரூபமா சொல்லுவாங்க,
1: அது நினைச்சு சிரிக்கிறேன். இப்ப கூட அவன் நல்லா இருப்பான், அது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நீ நல்லா இருப்ப பொய் சொல்றத விட்டா அப்படின்னு சொல்லி 100 பேர்னு சொல்லுவாங்க சார்.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: மாதவரத்துல, வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன். நான் வந்து ஸ்கூல்ல ரேங்க் கார்டு ஒரு தடவை கொடுத்தாங்க, அது குடுக்கலன்னு போய் சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன். எப்படின்னா, எங்க நாங்க பலசர கடை வச்சிருந்தோம், அந்த கடையில வந்து நான் படிக்கிற ஸ்கூலோட மதர்ஸ் வந்து ஜாமான் அங்க வருவாங்க. அவங்க உங்க பொண்ணுக்கு கொடுத்தோமே ரேங்க் கார்டு பாத்தீங்களான்னு கேட்டாங்க.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: உத்தரமேர்ல இருந்து பேசுறேங்க.
0: வணக்கம், அது உங்க பேர்? சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. தலைப்பு கேட்டீங்களா? நீங்கள் சொன்ன அல்லது கேட்ட சுவாரஸ்யமான பொய்கள். நம்ம நிறைய குட்டி குட்டியா பொய் சொல்லிருப்போம், அது நீங்கள் சொன்னதா இருக்கலாம் அல்லது நீங்கள் கேட்டதாக இருக்கலாம்.
3: டெய்லர் கடை வச்சிரோம், அதனால ப்ளவுஸ் தைக்காதவே தச்சிட்டேன்னு ஒரு பொய் சொல்றேன்.
0: தைக்காதவே தச்சிட்டேன்றது?
3: ஆமா, தோ வெட்டிட்டோம் தச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிடுவோம் சார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
3: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யார் பாடியிருக்காங்க பார்த்தா, ஸ்வர்ணலதா அருண்மொழி குரல்களில் கஸ்தூரி ராஜா அவர்களோட வரிகளை இளையராஜாவின் இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:21 ஆயிட்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்து இணைய போற நேயர் யாரு? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ சைதா, பேர் ஆனந்த் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: மாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: மகிழ்ச்சி சார். நன்றி சார். தலைப்பு கேட்டீங்களா?
1: வீட்டில் ஆடு மாடு

0: இருப்போம் சார் வீட்டுல கிராமத்துல.
1: எஸ் சார்.
0: அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஓட்டி போய் மேய்ச்சிருவான்னு சொல்லுவாங்க சார்.
1: ஓகே.
0: நான் என்ன பண்ணுவோம், அலுப்பு பட்டுட்டு வீட்லயே கட்டி வைக்கல புடிங்கி போட்டுருவோம் சார்.
1: வைக்கல புடிங்கி போட்டுட்டு
0: என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருந்து வந்துட்டு மாடு ஓட்டிட்டு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க மேய்ச்சலுக்கு. போயிட்டு வந்தோம் சொல்லுவோம் சார். மறுநாள் வந்து மாடு மேய்க்க ஓடிக்கு போவாங்க, அங்க உள்ளவங்க சொல்லிடுவாங்க மாடு மேய்ச்சலுக்கு வரல இன்னைக்கு அப்படின்னு.
1: மேய்ச்சலுக்கே வரல
0: வந்து வீட்டுல உதவாங்க சார். கேப்பீங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் தான், அதாவது உங்களுடைய சுவாரஸ்யம், அதாவது மாடு மேய்ச்சியாக கேட்டால் மேய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனால் அடுத்த நாள் வந்து தெரிஞ்சிடும். அடுத்த நேயர் வணக்கம். பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா. தலைப்பு
2: கேட்டீங்களா?
1: ஆ வணக்கம், சொல்லுங்க அம்மா. நலமா இருக்கம்மா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: ஆ,
1: தலைப்பு கேட்டீங்களா
2: அம்மா? மிஷின் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட காசு விட்டு டயர் பாயிட்டு வாங்கிக்குவாங்கம்மா நாங்கள் கடைக்கு. நான் என்ன பண்ண போனேன், அந்த ஞாபகம் இல்லாத அங்கே வந்து கடையில் அந்த கவர் குட்டி இருக்கும், அதை வாங்கி வாயில் போடுவோம். நான் மட்டும்
1: தின்பண்டம் வாங்கிட்டீங்க, எப்படி சமாளிச்சிங்க?
2: அப்புறம் நினைச்ச அதுலையோ ஞாபகம் இல்லையே சொல்லி நான் வந்தா என் ஃப்ரெண்டு ஓட்டி பார்த்தீங்க அந்த
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: ஸோ ஒவ்வொரு நேயரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். புது நேயர்கள் நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
3: பார்க் பாஷா ராய்பட்டினம் பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு
3: கேட்டீங்களா?
1: அதாவது இன்றைய தலைப்பு நம்ம என்ன, எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, நீங்கள் சொன்ன அல்லது நீங்கள் கேட்ட சுவாரஸ்யமான பொய்கள் என்ன? பொய்.
3: நான் படிக்கவே இல்லை, ஒரு வேலைக்கு போயிருந்தேன்.
1: சரி.
3: கைத்தொழில் தான் செய்யணும். டைலர்னு சொன்னா அவர் படிச்சிருப்பீங்களா ஓரளவுன்னு கேட்டானா? நம்பவே இல்லை. அப்புறம்
1: உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சோ ஒவ்வொரு நேரும் வந்து ஒவ்வொரு விதமா அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். போரூர்ல இருந்து ஜோசப் பேசுறேன்.
1: ஜோசப் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: உங்களுக்கு
4: ஒரு தடவை படத்துக்கு சினிமா பாக்குறதுக்காக போயிட்டு போய் பாத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் சார். வீட்டுல
1: போய் கண்டுபிடிச்சிட்டாங்க.
4: பின்னாடியே எங்க மாமா பாத்துட்டு
1: சூப்பர்.
4: அவர் பாத்துட்டு தேட்டர்ல இருந்தே வந்தேன், நான் தான் ஒரு சீட்டு பின்னாடி பாத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரு.
1: அனைத்து ராஜதந்தரும் வீணாயிடுச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
1: ஸோ ஒவ்வொரு நேயர்களும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் பி பாலசுரம் சுஜாதா பாடியிருக்காங்க, பா விஜய் நாமத்துக்குமார், எஸ் ஏ ராஜ்குமாரோடய இசையில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: டான் டான் டான் டான்.
3: 5:31 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
3: வணக்கம் ஐயா.
4: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார்.
3: மகிழ்ச்சி. வணக்கங்கள். நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
4: ஆண்டனி
3: சார். தலைப்பு கேட்டீங்களா?
4: நீதிக்கு தலைவனுக்கு போட்டிருக்காண்டா,

0: பண்றாருன்னு கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இப்ப பைய வைக்கிறோமோ வைக்கலையோ சாப்பிடறமா சாப்பிடலையோ அன்னையும் சினிமாக்கெல்லாம் கூட்டு பாப்புறேன் அவரோட சேர்ந்து ஆடு மேய்க்க போய் அந்த இயற்கை சூழ்ந்த இடங்களை பார்த்துட்டு அவதி அவதியா ஆடு மேய்த்து ரெண்டு வாழைப்பா அந்த களக்கட்டங்கள் எல்லாம் வாழை தோட்டத்துல எந்த எந்த வாழை தோட்டத்துல பூ எடுத்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, இலை எடுத்தாலுமே கூட ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு அவங்க 40 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் வாழைய வாழை வாழை தோட்டமா இருக்குமா, அந்த வாழைப்பழம் உடுத்து வந்து பூரா தீவனத்துக்குள்ள கட்டி போட்டு ஒரு கொட்டையத்துல கட்டி போட்டு அப்படியே பார்த்துட்டு பசங்க போயிட்டு வருவோம். அதுபடியே எங்க அண்ணன் அப்படியே சொல்லும்படியே எங்க அண்ணன் அப்படி ஆடு மேய்ச்சி போட உடனே அப்படி கூட்டிட்டு போவாரு. நீங்க டைட்டில் வைத்த உடனே அந்த ஞாபகம் தான் மலரும் நினைவு ஞாபகம் தான் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில்

0: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் சென்று சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், தலைப்பு கேட்டீங்களா?
0: ஐயா இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க.
1: தலைப்பு நம்ம இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன, அதாவது நீங்க சொன்னதா இருக்கலாம் இல்ல நீங்க கேட்டதா இருக்கலாம், சுவாரஸ்யமான பொய்கள் என்ன?
0: என்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி குழந்தைதான் ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது.
1: குட்டி குழந்தை கிட்ட நீங்க பொய் சொன்னீங்களா, குட்டி குழந்தை பொய் சொன்னதா?
0: அந்த குட்டி குழந்தை கிட்ட அவங்க அம்மா அப்பா பொய் சொன்னாங்க.
1: நான் ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்கள் சொன்னதா இருக்கலாம் இல்ல வேற யாராவது உங்களிடம் சொன்னதா இருக்கலாம்.
0: அவன் போன அதே படம் இருக்கு இல்லையா,
1: அதே படத்துக்கு நீங்களும் போயிட்டீங்க.
0: அந்த பக்கம், ஆமா அவன் அந்த பக்கம் நிக்கிறான் கவுண்டர்ல, நான் இந்த பக்கம் நிக்கிறேன். கால் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னே, ஓ ஹாஸ்பிட்டல்ல கியூல லைன்ல நிக்கிறேன்னு.
1: முகம் மாறிடுச்சு.
0: ஐயோ சந்திரசேகர் சாரிடா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு பாட்டு கேட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. சரி, நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்திருக்குன்னா, முதல்வன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்காங்க சுவர்ணலதா சீனிவாஸ். வைரமுத்தோட வரிகளில் ஏரகமானோட இசையில் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:40 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். காமராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு வந்து ப்ராசஸ் ரிப்போர்ட் கொடுக்கல, எங்க அப்பா என்கிட்ட கேட்கல, கொடுக்கலப்பான்ட்டேன்.
0: கொடுக்கலப்பான்ட்டீங்க? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேன்?
1: வந்து பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து வாங்கணும். ஆனாக்கி அவங்க வேலைக்கு போற நேரத்துல நான் கொடுத்தோம்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அவ்வளவு திட்டு விழாது, அடியும் விழாது.
0: அந்த அவசரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க.
1: ஆமா, அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க வேலைக்கு போற அவசரத்துல.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒரு ஒரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார். ராஜேஷ்
0: ராஜேஷ் சார், சொல்லுங்க சார்.
2: தலைப்பு என்ன சார்?
0: நீங்கள் சொன்ன அல்லது நீங்கள் கேட்ட சுவாரஸ்யமான பொய் என்ன? இதுவே ஒரு பொய் தான் சார். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஒரு பொய். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, ஒவ்வொரு நீரும் ஒவ்வொரு இதுவாக. சரி, முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் பர்வதவர்தினி, ராஜமாணிக்கம் கோபி, கண்ணன் எடப்பாளையத்திலிருந்து சிவராமன் நடராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நேயர்கள்லாம் ஃபேஸ்புக்கில் வீராகவன் வாதவரத்திலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. கமலாவர்தன், ராமகிருஷ்ணன், குடும்பகொண்டான், அந்தோணிராஜ், நடராஜன், சுப்பையா,

0: புத்தகத்தில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், கமலாவர்தன், பிரபாகரன், இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: நான் திருநெல்வேலிலிருந்து பாலசுப்ரமணியம்.
0: பாலசுப்ரமணியம் சார், சொல்லுங்க சார். நீங்கள் சொன்ன அல்லது நீங்கள் கேட்ட சுவாரஸ்யமான புரிதல்.
1: அதாவது போயினா எங்க பக்கத்து வீட்டுல பையன் டியூஷன் படிக்கிறது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி லீவ் போட்டான் ரெண்டு நாளா
0: டியூஷனுக்கு.
1: அப்ப நான் என்ன பதிவு பண்ண வரேன்னா, அப்புறம் டியூஷன் மாஸ்டர் வந்து எவ்வளவு கேரிங்கா இருப்பாங்க தெரியுங்களா, நாங்க ஹோம்ஒர்க் கொடுத்து அது எழுதலன்னா வந்து பாக்கணுமா எழுதலாமா எழுதலையான்னு வந்து பாப்பாங்க சார். அப்படி பார்க்கும்போது அவங்க பாட்டிய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
0: பாட்டிய திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க.
1: ஆமா, இவர் வந்து இவங்க என்னப்பா இந்த பக்கம் வந்து இருக்காங்க, இல்ல மாசமா தான் வந்தனே. அப்புறமா அவனுக்கு வெளுத்து வாங்கிட்டாரு மறுநாள்.
0: சரி சரி, சூப்பர், மகிழ்ச்சி.
1: அது மாதிரி டியூஷன் மாஸ்டர் அவ்வளவு அக்கறை எடுத்து பண்ணுவாங்க சார்.
0: சரிங்க சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: அவங்களுக்கு
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமான பொய்களை சொல்லியிருக்காங்க, சுவாரஸ்யமாக இருக்கு இல்லைங்களா. சரி ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு மீண்டும் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில், கஸ்தூரி ராஜா கூட வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் சொல்லாமல், சோலை அம்மா திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.
1: மாம்

0: 5:50 ஆகிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் பூந்தென்றல். பூந்தென்ற நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன அல்லது கேட்ட சுவாரஸ்யமான புலிகள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். மாலை வணக்கம் சார். யார் இங்கிருந்த?
1: நான் தாம்பரம் தரணி சார்.
0: தரணி சார், சொல்லுங்க சார்.
1: படிக்கும் போது நல்ல இன்சிடென்ட் சார். இது கமலஹாசன் அவர்கள் நினைச்சு டிக் டிக் டிக் படம் ரிலீஸ் ஆயிருந்து சார். அப்பா
0: சரிங்க சார்.
1: என் ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வந்து நல்லா சஸ்பென்ஸா மூவி நல்லா இருக்கா
0: அப்படின்னா,
1: அதை நம்பி நான் அவங்க கூட போயிட்டு இருந்தேன்.
0: சரி, பார்த்தா அவர் படமே பார்க்கலையா?
1: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க சார்.
1: அது அடல்ட் ஒன்லி மூவி.
0: ஓ,
1: இன்டர்வெல்ல போய் பார்த்தாக்கா மாமா எங்க அம்மா ஓடி அங்க நிக்கிறாரு.
0: ஓ, இது வைட்டிங்க.
1: அவர் என்ன பாத்துறாரு? ஹலோ,
0: சரிங்க.
1: அவர் என்ன பாத்துட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுற, நான் கோனேஜ் மட்டும் வாங்கிட்டு உள்ள ஓடி போயிட்டேன்.
0: ஓடி போயிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ சார, தேங்க்யூ.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து சார்?
2: விருகம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் சார், காமராஜ்.
0: சொல்லுங்க சார், நீங்கள் சொன்ன அல்லது கேட்ட சுவாரஸ்யமான பொய் என்ன சொல்லுவீங்க?
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க. பஸ்ல சொல்லுங்க சார்.
0: நீங்கள் சொன்ன அதாவது நீங்க சொல்லிருக்கலாம் அல்லது நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்ட ஒரு சுவாரஸ்யமான பொய்னா அது என்ன?
2: வீட்லீங்களா?
0: நீங்கள் உங்களுக்கு சார், நீங்கள் யார் யாரிடமாவது சொல்லியிருக்கலாம், இல்லை யாராவது உங்களிடம் சொல்லியிருக்கலாம் இது பொய்னு தெரியும், அது என்ன சொல்றது?
2: ஆமா ஆமா, அது அந்த மாதிரி அது நிறைய சொல்லியிருக்கிறேன் சார். ஆமா, நான் வேலைக்கு போற வயசுலயே நிறைய சொல்லியிருக்கேன்.

0: கடைக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போயிட்டு
1: வரும்
0: வந்து இந்த மாதிரி எங்கடா இன்னைக்கு வேலைக்கு அப்போனா கூலி வேலைங்களுக்கு தான் சார் போவேன் இந்த வண்டியை ஓட்டுற வேலைக்கு. பசங்களோட போயிட்டு அந்த ரவுண்ட் வச்சுட்டு வந்து காசு எங்கன்னு கேட்டா இன்னைக்கு அந்த சவாரியும் கிடைக்கலப்பா அப்படின்னு நான் போய் சொல்லுவேன்.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பிரபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் வந்து தேவராய் அம்பத்தூர்ல இருந்து
1: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து ஒரு ஒன்பதாவது படிக்கும்பொழுது நாங்க ஒரு அஞ்சா நண்பர்கள் இருந்தோம்.
1: சரிங்க சார்.
2: வீட்டுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு போறோம் சொல்லிட்டு சினிமா தியேட்டருக்கு போயிருது.
1: ஓகே.
2: அடிக்கடி போயிட்டு போயிட்டு இப்படி படங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றது. ஆனாலும் நாங்க பாஸ் பண்ணிட்டோம், படிச்சிட்டோம்.
1: சரி சார்.
2: அதை வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டைமுக்கு வந்துடுவோம்.
1: டைமுக்கு போயிட்டு
2: அண்ணன் ஒரு ஒன்னா அண்ணன் ஒரு நாள் தியேட்டர்ல பாத்துட்டாரு.
1: ஓகே.
2: எனக்கு மட்டும் வந்து வீட்டுல சொல்லிட்டாரு
1: மகிழ்ச்சி. சரி.
2: தியேட்டர்ல பார்த்தோம் நண்பர்களோட
1: அப்படின்ட்டு. ஓகே சார்.
2: அது மறக்க முடியாத ஒரு இது. அப்புறம் வீட்டுல அடி வாங்கினதான் மிச்சம். அந்த மாதிரி ஒரு
1: நிகழ்ச்சி. சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி சார்.
1: ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒரு ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா தேட்டருக்கு போகும்போது என்னோடய பையனுக்கு 2 வயசு தான் அப்படின்னு போய் சொல்லி இது பண்ணுவோம். இது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் கூட போகும்போது என்ன சொல்லுது, 6 டிக்கெட் போடுங்க, இல்லைங்க இவன் இன்னும் 4 வயசு தான் ஆகுது அப்படின்னு நம்ம நிறைய குட்டி குட்டியாக ஒரு போயெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் இது இருக்கும். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் யார்? வணக்கம் பிரபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார். வானொலி பெட்டியின் ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ஐயா, நாங்க சினிமா பார்த்த பிரச்சனை இல்ல, சின்ன போல நாங்க போயிட்டு எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், அது ஒரு காரணம் தான். ஐயா
1: சொல்லுங்க ஐயா, கேக்குது ஐயா உங்களுடைய கருத்துக்களை பத்தி.
3: தயவு செய்து தயவு செய்து ஐயா, உங்களுக்கு பணிவான ஒரு என்ன பேசுறேன், வந்தவர்களே வந்தவர்களே,
1: அது வந்தவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் நம்ம வச்சுட்டு தான் ஐயா இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் வந்தவங்களே திரும்ப வர புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இப்ப மீண்டும் ஒரு முறை அன்பு வேண்டுகோளாக வச்சிடலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: இல்ல ஐயா, ஒரு நிமிஷம் கேட்க மாட்டேங்க.
1: சொல்லுங்க
3: ஐயா. மதிப்பு இருக்கூடிய அந்த வேலூர் ஆற்காடு வேலூர் காட்பாடுல இருந்த சந்திரசேகர், அரக்கோணம் அரக்கோணம் கலாமா, இதே மாதிரி அந்த தாம்பரம் தாம்பரம் பெரியவர், இது மாதிரி ஐயா எல்லாமே ஒரு நாளைக்கு 6 புரோகிராம் கலந்து புதிய புதியவருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க ஐயா.
1: அதுதான் அதுதான் ஐயா, நம்ம அன்பு வேண்டுகோளும் எடுக்கிறோம், புதிய நேர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நம்ம அன்பு வேண்டுகோளும் ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் ஐயா, நிகழ்ச்சியில
3: பங்கெடுங்க
1: ஐயா. சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்து குறிப்பிடப்பட்டது, அன்பு வேண்டுகோளும் நேயர்களுக்கு எடுக்கப்பட்டது. சரி சரிங்க
3: ஐயா
1: ஐயா, அது அனைவருக்குமான வாய்ப்பு தான் ஐயா, நம்முடைய இது வந்து அனைவருக்குமானது தான், புதிய நேயர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தரப்படும். ஐயா நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஸோ ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவு பகுதி நிறைவு பாடலா சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கிரிக்கெட் இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நிறமார மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ பாடிய பாடல், பழனி பாரதி வரிகளில் சிற்பி இசையில். கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

6:11 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து KJS தாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மின்மினிஸ் வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி இணைந்து பாடிய பாடல், புலவர் மாரி வரிகள், சந்திரபோஸ் இசையிலார். 6:22 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா இணைந்து பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில். இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

6:25 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவு பக்கத்துக்கு வந்தாச்சு. கண்ணாத்தால் படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. சுஜாதா குரல்ல, பொன்னாடியான் வரிகள், இளையராஜா இசையில. கேட்டணிந்திருங்க விவேத் பாரதி, தமிழகம் 102.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர்

0: விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17

0: ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 ரூபாயிலிருந்து 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
1: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
3: டுடே மார்னிங் 7 o'clock வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 டேஸ்ல ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைட் கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர்

0: வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் யாரடி நீ மோகினி படத்திலிருந்து கார்த்திக் ரீதா இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல். இசை

நீயும் நானும் நிகழ்ச்சியில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

கேள்வி முடிச்ச பாடல் வாரணமாயிரம் படத்திலிருந்து கிருஷ் பெனி டயால் ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடின பாடல். தாமரை வரியில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில. ஆறு மணி 55 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. தெனாவெட்டு படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், மகாலட்சுமியார், செந்தில் தாஸ் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கேட்டு அணிந்திருங்க. விவத் பாதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து. வெளிராஜ் தீபா மிரியம் இணைந்து பாடிய பாடல் தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனுடைய சில வந்துட்டே இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

7:07 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து சின்மயி கார்த்திக் இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில் வி செல்வ கணேஷ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான்.

0: அவளா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
0: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க

0: வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்பு மிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா, திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரள

மாநிலத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் இரவு மணி 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:25 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் குட்டி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பிரியா மகேஷ் முகேஷ் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் விவேகா வரிகளை தேவாஸ்ரீ தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிருந்தங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எப்பவும் மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதற்கு பல வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கும். ஒரு சிலவற்றை உங்களுக்கு இந்த கடுதாசி வாயிலா தெரிவிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் உபயோகமா இருக்கும் என்ற எண்ணத்துல சில கருத்துக்கள். தினமும் ஒரு 10 நிமிடமாவது நடைப்பயணம் போங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா 30 நிமிடம் வரை அதிகமாகணும். அப்படி நடைப்பயணம் போகும்போது சிரித்த முகமா இருக்கணும். சில பேர் முகம் எப்பவும் உருன்னு கடுகடுன்னு இருக்கும். ஏன் அப்படி? முக மலர்ச்சியா இருந்தா மனதும் மகிழ்ச்சியா இருக்கும். தினமும் ஒரு 10 நிமிடமாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கணும். இது முடியுமான்னு தெரியல, ஆனாலும் அந்த 10 நிமிட அமைதி நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது தினமும் ஒரு 8 மணி நேரம் இரவில் தூங்கணும். இப்போ இது 7 மணி நேரமா குறைஞ்சிடுச்சு, குறைச்சிட்டாங்க. நேரம் 10:00 போல இருக்கு. பின்படுத்து முன் எழுன்னு ஒரு சொலவடை இருக்கு. எப்படி எப்போ படுத்து எப்போ எழுந்திருந்தாலும் 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம். விஜயகுமார் ஐயா, நீங்க கடுமையான உழைப்பாளி. பல மணி நேரம் விவசாயம் விவசாயிகள் பற்றிய நினைப்போடு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு உழைத்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக உறக்கம் வேணும். எப்போதும் இரக்கம், உற்சாகம், ஊக்கம், கருணை ஆகிய குணங்கள் மனதில் நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கணும். இருக்கும்போது, நம்மிடம் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும். ஈதல் இசைபட வாழுதல்பாங்க. உடம்புல வியர்வை வர்ற அளவுக்கு ஏதாவது விளையாடணும். இன்னைக்கு உடல் உழைப்பு விளையாட்டுலாம் இல்லாம போயிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுறது கூட செல்போன்ல எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்ல விளையாடுறாங்க. தினமும் விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்தது புத்தகம் படிப்பது. அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படிக்கணும். படிப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கணும். நம்முடைய தினசரி அலுவலில் தியானம், யோகம், வழிபாடு போன்றவற்றிற்கு இடம் கொடுக்கணும். இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓய்வு நேரம்னு ஒதுக்கணும். தூங்குற நேரத்தை தவிர்த்து அந்த ஓய்வு நேரத்தை 65-70 வயது கடந்தவர்கள் கூட, 7-8 வயசுக்குள்ள இருக்கும் குழந்தைகள் கூட செலவிடணும். இது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். மனதும் லேசாயிடும். தூங்குற நேரத்துல இல்ல, விழித்திருக்கும் நேரத்துல நிறைய கனவு காணணும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொன்ன வாக்கியம், அடிக்கடி கனவு காணுங்கள்னு. அப்பதான் கனவு நனவாகுமா. மரம் செடி கொடிகளில் விளையும் காய் கனிகளை அப்படியே பச்சையா பறித்து சாப்பிடணும். விஜயகுமார் ஐயா, உங்களுக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு. கிராமங்கள்ல சுத்துறீங்க, விவசாயிகளோட பழகுறீங்க. எங்க ஃபார்ம் ஃப்ரெஷ் காய் கனி கிடைத்தாலும் அப்படியே சாப்பிடுறது நல்லது. தினசரி 3 நபர்களையாவது மகிழ்ச்சி

0: பார்த்துங்க, அன்றாடம் 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது உடல் நலனை காக்க உதவும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உன்னதமான ஆற்றல் மறைந்திருப்பதை அல்லது மறைமுகமாக இருப்பதை உணரணும். நீங்கள் எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக உணருங்கள். அப்படி ஒரு சுதந்திரம் இருப்பதை அனுபவித்தால் உடல் நலன் மனநலன் ஏற்படும் உண்டாகும். நீங்கள் வாழும் வாழ்க்கை உலகில் சிறப்பானதுன்னு உணர வேண்டும். நல்லா வாய்விட்டு சிரிக்கணும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:34 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மாசிலாமணி படத்திலிருந்து கீர்த்தி சகாத்தியா, ஃபெஜி, பேபி ஹரிணி இணைந்து பாடின பாடல். விவேகா வரிகள டி இமான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

ஆதவன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். பெனிடாயால் குரல்ல ஹாரி ஜெயராஜ் இசையில அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. 7:50 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ராவணன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பெனிடாயால் குரல்ல, வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில ஒரு சூப்பரான பாடல். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜி கௌதம். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250. அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி. அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா.

அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாள் வாள்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாள் வாள்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார். அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலை

வகையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவைக்கு அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கிழமை நீதிமன்றங்களில் 100 கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால்.
2: நீ கோரினால்

0: இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருமே வந்து திரையரங்கு போன அனுபவம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அந்த திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா பற்றிய அனுபவம், அந்த சினிமாவுக்காக நீங்கள் எடுத்த எஃபெக்ட் என்ன, அது அந்த படத்தை பற்றி, இல்லை படத்துக்கு போகிறதுக்கு போனதை பற்றி, போயிட்டு வந்ததை பற்றி, யார் கூட போனீங்க, எப்படி போனீங்க, என்னவா இருந்துச்சு, இது போன்ற உங்களோட அனுபவங்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952080533 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு போகலாம். அங்கே வந்து நம்மளோட போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
1: நானும் அப்பா எல்லாரும் சேர்ந்துதான் அந்த திரைப்படம் காட்சி அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார், அந்த ஸ்கிரீன் வந்து ரெண்டு புறத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து அந்த ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுலாம் நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேர்க்கு வாய்ப்பு தரலாம்.
1: பொழுது அது மாதிரி படம் என்னுடைய லைஃப்ல ரசிச்சு பார்த்ததே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
2: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: நாராயண ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா பற்றிய அனுபவம்.
2: முதல் சினிமா எனக்கு என்ன வயசுன்னு தெரியாது, அது எங்களுக்கு வேண்டி காசு கொடுத்தாங்க, 30 காசு டிக்கெட்.
0: 30 காசு டிக்கெட்ல
2: போட்டம். எம்ஜிஆர் படம்.
0: எம்ஜிஆர் படம் இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நினைவுகளை? அப்படி
2: அதான் பேலன்ஸ் வந்து அந்த அப்ப வந்து 20 காசு வந்து இந்த தாமரைக்கு போட்டு கோல்டு மாதிரி வரும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: அந்த காசு எனக்கு கொடுத்தாங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு
1: கேட்டீங்க. நான் முதல் முதல்ல ரசித்த படம் பாத்தீங்கன்னா வாராஜாவா, மாஸ்டர் பிரபாகரன் நடித்த படம். மாமல்லபுரத்தை வச்சு எடுத்திருப்பாங்க படம், ரொம்ப அருமையான படம். அந்த வந்து கபாலி தியேட்டர்ல, எங்க கடை வந்து ஓனர் வந்து கபாலி தியேட்டர் ஓனரு, அதனால பாஸ் கொடுப்பாங்க, மாசமான ரெண்டு பாஸ் கொடுப்பாங்க. அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு போன முதல் நான் ரசித்த படம் வாராஜாவா.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: ஹலோ, சைதாபேட்டில ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா
2: சார்? இது 1001 படம் தான் சார். அப்ப 50 டிக்கெட் நானும் அப்பா அம்மா மூணு பேரும் போயிருந்தேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் படம்.
0: சூப்பர் சார். அந்த அனுபவங்களை சொல்லுங்க, எப்படி இருந்தது? அதாவது நீங்க படம் பாத்தீங்க, ஓகே. நான் கேக்குறது என்ன அனுபவம் உங்களுக்கு, அது அந்த அனுபவம் எப்படி?
2: ரொம்ப அருமையா சார். தரையில தான், மண்ணில தான் சார் உட்காந்து பார்த்தோம்.
0: மகிழ்ச்சி.
2: ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து
3: சார்? என்னோட பெயர் பாலா. என்னோட வில்லேஜ் நேம் பாத்தீங்கன்னா அண்ணாத்தூர். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1999 வந்து படையப்பா.
0: என்னோட
3: ஃபேமிலியோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போனது. அட் த டைம் ஐ வாஸ் இன் 10 இயர்ஸ் ஓல்ட்.
0: சூப்பர்.
3: இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம். நான் திருநந்தூர் கண்ணன்.
0: திருநந்தூர் கண்ணன் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: இனிய
0: இரவு. வணக்கம் சார். யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார்.
5: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறதுல பள்ளி மாணவர்கள் எல்லாரையும் ஸ்கூல்ல
0: கூட்டு போனாங்க படத்துக்கு. கப்பல் ஓட்டிய தமிழ். ஆமா, எல்லாருடைய வாழ்விலும் நடந்திருக்கும். பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒரு படத்துக்கு போயிருப்போம். அந்த படம் தான் உங்களோட நினைவில் இருக்கக்கூடிய?
5: அத வந்து ஸ்கூல்ல கூட்டு வந்து வினாடி வினா மாதிரி கேட்டாரு சார் கேள்விங்க. என்ன நடந்தாங்க, யார் யார் இருந்தாங்க அப்படின்னு
0: நடந்தாங்க. கரெக்டா சொன்னீங்களா?
5: ரொம்ப நல்ல அனுபவம் சார்.
0: சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: எனக்கு வந்து எம்ஜிஆர் படம் தாயை காத்து தனையன், அதுல வந்து சரோஜா தேவி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சிரிச்ச வந்து போவான், நல்லா ஞாபகம் இருக்கு. நான் முதல் முதல் அந்த படம் தான்
0: பாத்திருக்கேன்.
6: அந்த அம்மா வந்து சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க அப்பாக்கு. அப்ப அந்த பாட்டு, காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மனவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி கொண்டாடிக்கும். அந்த பாட்டு நான் பாடி
0: காட்சி, அந்த பாடல வரிகளோடு இன்னும் ஞாபகம் இருக்கேன்னா சிறப்பு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கிறது?
7: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
7: எனக்கு வந்து 70s பார்த்த படம் 16 வயது நிலை.
0: 16 வயது நிலை.
7: அந்த படம் பார்த்துட்டு அந்த டைலாக், தலைவர் டைலாக் பேசுவாங்க, இது எப்படி இருக்கு அந்த டைலாக், அந்த டைலாக் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுங்கப்போம். அப்படி அந்த சின்ன அப்பா இருந்தாங்க, சின்ன படம் பார்த்து 12 வயசு இருக்கும், அந்த டைலாக் பேசிட்டு இருப்போம். அது ஒரு இது.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
7: நன்றி. நன்றி, நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
8: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா.
8: சார், நாங்க குடும்பத்தோட போய் பார்த்த படம் சார், காவல்காரன், எம்ஜிஆர் படம் சார். அந்த படம் சூப்பரா இருக்கும். நாகேஷ், மூணு நாகேஷ் இருப்பாங்க.
0: ஒரு காமெடி நல்லா இருக்கும்.

0: கொஞ்சம் நடிமை செய்ய ஜெயலலிதா நடிமை சூப்பரா இருக்கும். ஒரு பாட்டு பாடுவோம் சார், பாட்டு ஒரு ரெண்டு அடி பாட்டுமா?
1: சரிங்க ஐயா பாருங்க.
0: ஜெயலலிதாமா பாடுவாங்க, கட்டழகு தங்க மகள் திருநாளோ கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ, அந்த பாடல் நல்லா சூப்பரா இருக்கும் சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: வண்டலூர்.
1: சொல்லுங்க ஐயா. இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்புலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: நான் வந்து புத்தூர்ல இருந்து கல்யாணசுந்தரம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: நான் வந்து கேட்டேங்க, நான் வந்து நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது எங்க பள்ளிக்கூடத்துல கூட்டு போன இந்த படங்க ரத்த கண்ணீர், சாரி ரத்த திலகம்,
1: ரத்த திலகம்,
3: அந்த அந்த அந்த இந்த பாட்டு வரும் பாருங்க, பசு நிறந்த நினைவுகள், அந்த பாட்டு நான் இது பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கூல் ஞாபகம் வரும்.
1: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
3: அதை வந்து நினைவுபடுத்தி ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்து. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ சார்.
1: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார். எம்டி ரவிச்சந்திர, எஸ் சி நகர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
1: நலம் சார், நீங்க நலமா?
4: அஞ்சு மணி ப்ரோக்ராம் உலகைட்டு ஆயிடுச்சு சார், நல்லா இருந்தது. எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றி சார். சார் இது 1969 ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம் பார்த்தேன் சார். எழுபதுல வந்து சர்வர் சுந்தரம் பார்த்தேன் சார், ராக்ஸி தியேட்டர்ல. 71 வந்து பார்த்தார் பசி தீரம். 72
1: நன்றிகள்
4: சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க மேம். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார். நான் இதே கணி பார்த்தேன் சார். நீங்க நல்லா இருக்கணும்,
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ. வணக்கம் சார். நான் தாளம்பூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
1: உமாமா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
6: நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அம்மா அப்பா கூட எல்லாம் சேர்ந்து இந்த கபாலி தியேட்டர்ல ஒரு படம் பார்த்தோம், 16 வயதுல பார்த்தோம் சார்.
1: மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார்.
6: வணக்கம்
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து? வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
7: சார், நான் வந்து என் தங்கச்சி வந்து பொற்சவத்தில் பாசமலர் சார்.
1: பாசமலர்,
7: ரெண்டு பேருமே அழுதுட்டேன் சார், பார்த்துட்டேன்.
1: சிறப்பு, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
8: வணக்கம் சார். பொன்னேரிலிருந்து கணீர் அமர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் சார். உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் வணக்கம்

0: பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்கு. சரி, எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாஷா படம் தான் முதல் முறையா பாத்தேன் எங்க அப்பா கூட. அது 1995 இப்ப ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் ஒரு 7 வயசு அவ்வளவுதான். அந்த படத்தை கூட்டு போறாங்க. அப்ப எங்க அப்பா வந்து நான் கான்வென்ட் போயிட்டு வர பாப்பாளான்னு கூட்டு போனாங்க. பாத்தீங்கன்னா சமையல் இருக்கு படம், அது பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புது அனுபவம் பாத்தீங்கன்னா, பெரிய நம்ம வந்து டிவில பாத்துட்டு இருந்தோம்,
1: சின்ன ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வருதுன்னா, மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடிய பாடல் காற்றாலையில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:25 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினார். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம். ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணி பெண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போங்க. முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட் வைக்கிற உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யார்? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?
1: வணக்கம்
0: பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம்?
2: பொற்காலம் என்ற படம் சின்ன வயசுல எங்க அம்மா கூட்டிங் பண்ணாங்க சார்.
0: பொற்காலம், சூப்பர்மா,
2: நன்றி சார், ரொம்ப நாளா ட்ரை பண்ணி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எல்லோருக்குமான தான் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு லைன் கிடைக்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட இனிய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: நாகராஜன் பேசுகிறேன் சார், ராமபுரத்துலேருந்து.
0: சொல்லுங்கள் சார், உங்களுடைய அனுபவம்.
3: முதல் முதல்ல பார்த்த படம் நல்ல தங்கால்.
0: நல்ல தங்கால்,
3: ஆமாம் சார்.
0: எஸ் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி சார்.
0: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒரு ஒரு படம் அவங்களுடைய நிகழ்ச்சியான ஒரு அந்த காட்சியை சொல்கிறாங்க, அந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாட்டை சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி பார்த்தது, ஆனால் பட் அவங்க மனசுக்குள்ளே அது இன்னமும் பசுமையாக நிறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கேட்டலாமா? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்லேருந்து. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு பராசக்தி, திருவள்ளிக்கேரில் வந்து பராசக்தி படம் பிளாசா தியேட்டரில் பார்த்தேன். குவார்ட்டர் சீனு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து. அந்த குவார்ட்டர் சீன் வந்ததில் சிவாஜி சார் ஒரு ஒரே நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். அந்த கடைசியில் ஒரே சின்னது நான் பிரதர் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, என் தங்கை விட்டு கொடுத்திருந்தால் மாட மாளிகையில் ஒரு நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம், கூட கோபுரத்தில் கூடவே வாழ்ந்திருக்கலாம். இதைத்தான் விரும்புகின்ற நீதிமன்றம். அச்சம் துரத்தியது, பயம் பயமுறுத்தியது, வேதனை வாட்டியது, வறுமை வரவேற்றது, வாழ வைத்தார்களா இல்லையே? இதோ வாடினால் வாடினால் பின் முடிவெடுத்து ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கு ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். அவள் வாட்டத்தை போக்கிருக்க செய்தார்களா இல்லையே? இதோ இந்த குற்றவாளி யார் வாழ்க்கைக்காக வசீலாக மாறுகின்றான்.
0: அருமை அருமை அருமை அருமை, அந்த டைலாக் கூட வசனங்களோட இன்னும் நான் நினைவு வச்சிருக்கீங்களா? மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றியா.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
5: நலமா
0: இருக்கீங்களா?
5: நல்லதுரம் சார்.
0: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?

0: நேரங்கள் தியேட்டருக்கு போயிட்டு நீங்க பார்த்த முதல் படம் அது குறித்த அனுபவம் இருக்கா?
1: முதல்ல வந்து இந்த பாசமலர் சார்.
0: சரிங்க அம்மா.
1: சிவாஜி படம் எங்க அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் கும்பலோடு
0: போய் பார்த்தீங்க? ஓகே.
1: ஆமா சார், அது அந்த பாசம் வந்து எங்களுக்கு இன்னொரு இதாயிருக்கு, ஞாபகம்.
0: இன்னும் ஞாபகம் இருக்கு. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: பன்னார்பட்டி வரதன் பேசுங்க சார்.
0: வரதன் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவம்.
2: நான் பார்த்த படம் முதல்ல பாலும் மலரும் சார்.
0: பாலும் மலரும்
2: எப்படி ஒரு 10 தடவை கிட்ட
0: பார்த்துருக்கீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம். பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், நான் பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்மா.
3: 1975 வந்து நான் 11th பண்ணப்போ எக்ஸாம் எழுதி விட்டுருந்தாங்க. காலைல 11 மணிக்கு போய் அவ்வளோ ஒரு தொடரை கழிவு கண்ணன் பார்த்தேன் சார். அது என்னைக்கும் மறக்க முடியாது.
0: நன்றிங்க
3: சார்.
0: நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். முத முதல்ல பேசுறேன், சேவதி ஸ்ரீராமன் இந்த ப்ரோக்ராம்ல பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சூப்பர் சார்.
4: எனக்கு வந்து மனசு தொட்டது வந்து வாழ்க்கை விஷயத்துல இருந்து ஹரிச்சந்திரா படம் இருக்கு பாரு, ராஜா ஹரிச்சந்திரா.
0: ஹரிச்சந்திரா
4: சிவாஜி கணேசன் நடிச்சாருலாம், மயானம், அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்குரிய பாடம். மனுஷனுடைய வாழ்க்கையுடைய
0: வாழ்க்கை தத்துவத்தை
4: விளக்கத்தை இப்படிதான் இருந்திருப்பாங்க, இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க, நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு அதை எடுத்திருக்காங்க அந்த படத்தை.
0: அந்த கற்பனைக்கு,
4: அந்த கற்பனைக்கு ரொம்ப கஷ்ட காலத்துல நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம் வச்சுங்களேன், நம்ம படுற கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும்.
0: சிறப்பு சார். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்கும் அதே வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. நன்றி. சந்தோஷம் சார். நன்றி.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
5: சார். திருக்கழுக்குன்றம் கோதண்டபாணி.
0: கோதண்டபாணி சார் சொல்லுங்க சார், திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம் எப்படி இருந்தது, அதை பற்றிய உங்களுடைய?
5: நான் பார்த்த முதல் சினிமா மாட்டுக்கார வேலன் சார்.
0: மாட்டுக்கார வேலன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: வணக்கம் ஐயா. உங்களுடைய திரையரங்கில் ரசித்த முதல் திரைப்பட அனுபவம்?
6: வெள்ளிக்கிழமை விரதம்.
0: வெள்ளிக்கிழமை விரதம்.
6: அந்த படத்துக்கு போயிட்டு ஒரு ஆசையோட போயிட்டேன். என்ன பையன் அப்போ போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நடந்துதான் போனோம் பக்கத்துல டூரிங் தியேட்டர். நடந்து வரும்போது ஒரு துணி வந்து ஆடிக்கிட்டே இருந்தது கயிறு மாதிரி, அத பாம்பு நினைச்சு பயந்து ஒரு மணி நேரமா அங்கே கடைசி ஆளை காணுமன்னு எங்க அம்மா எல்லாம் தேடி
0: வீட்டுல இருந்து வந்துட்டாங்க.
6: ஒரு கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து தட்டி பார்த்த உடனே அது துணி. ஒரு ரெண்டு நாளா அந்த ஃபீலிங், எங்க பார்த்தாலுமே அந்த பாம்பு வர மாதிரியே
0: தெரியும். அந்த காட்சிக்குள்ள ஒன்றி ஊறிட்டோம். மகிழ்ச்சி. நிகழ்ச்சி
6: படம் பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அந்த ஒரு ஞாபகங்கள் கொஞ்சம் இருக்குங்க.
0: ஆமா ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்களை.
6: நன்றியா. நன்றி. மகிழ்ச்சி.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
7: செங்கல்பட்டுல இருந்து சம்பத் சார்.
0: சம்பத் சார் சொல்லுங்க சார், திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம் என்ன?
7: பாசமலர் சார்.
0: பாசமலர்.
7: அம்மா அக்கா எல்லாரும் கும்பலா போவோம் சார்.
0: குடும்பத்தோட குடும்பம்.
7: ஆமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
8: வணக்கம் சார். கிரெடிட் காமர் ராஜசேகர் சார்.
0: வணக்கம் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய
8: என் அருமை தாய் தந்தை அப்புறம் தம்பி தங்கையுடன் ராஜராஜ சோழன் சார்.
0: ராஜராஜ சோழன்.
8: ஆமா சார், அருமையான படம் சார். சிவாஜி வந்து அந்த
0: சரித்திர காவியம்
8: நடப்பா இருப்பாருங்க, அது சூப்பரா இருக்கு.
0: அந்த காட்சி உங்க கண் முன்னாடி வந்து நிக்குது இப்போ.
8: ஆமா சார், சூப்பரா ஒரு பாட்டு ஒண்ணு ஒரே ஒரு வரி பாடிறேன் சார்.
0: சரி பாருங்க.
8: தஞ்சையிலே குடிபுகுந்தாய் தமிழ் தாயான வந்தால் தமிழ் தாயான வந்தால் போதும் சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ சார்.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
9: வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து பாத்திபன் சார். நல்லா இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
9: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்து.

0: நன்றி சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் சைதாப்பேட்டிலிருந்து தனபால் பேசுறேன்.
1: தனபால் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய முதல் அனுபவம் எப்படி இருந்தது திரையரங்கில்? நீங்கள்
2: சின்ன வயசுல நாங்க பார்த்த படம் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா திருவிளையாடல்.
1: திருவிளையாடல்,
2: ஆமா. அதுல இந்த கரும்பி கேரக்டர், அது உண்மையிலே எனக்கு சிவாஜியோட கேரக்டர், அது வந்து ரொம்ப உண்மையிலே மனசுக்குள்ள இப்ப பார்த்தாலும்
1: காலத்தை வென்ற காவியங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார். நன்றி, நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
3: நான் திருப்பாச்சில இருந்து எட்டயபுரம் சிவா பேசுறேன். ட்ரை பண்ண சார்.
1: மகிழ்ச்சி.
3: ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கு.

0: ஒன்றிட்டீங்க
1: அப்படியே.
0: ஆமா ரொம்ப ஒண்ணிட்டேன், அது சிவாஜி ரசிகர் ரொம்ப
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் சார், நான் ரெண்டாவது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க தியேட்டருக்கு, எங்க ஃப்ரெண்டுங்களோட பார்த்த படம் டைனோசர் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தனால அந்த படம் பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: மொபைல்ல இருந்து கார்த்திகா பேசுறேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்
3: அம்மா, நடிச்சிருப்பாங்க தாத்தா பாட்டி எங்க பெரியப்பா பெரியம்மா எல்லாம் குடும்பத்தோட போய் பார்த்தோம் சார் நாகர்கோவில்ல.
1: மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். மாரி செல்வம் கடைநல்லூர்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. திரையரங்கில் நீங்க ரசித்த முதல் சினிமா அனுபவம்?
4: சிறுவயசுல முதல் முதல் படத்து ரிதம் படம் ஃபேமிலியோட போனோம். அதுக்கப்புறம் சின்ன வயசுல டிக்கெட் கிடையாதுங்கிறதால எல்லா படத்துக்கும் போனாங்க. ஆனா நான் வந்து படம் பாக்குறதுக்காக போக மாட்டேன், இன்டர்வல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக போவேன். அப்புறம் அது இல்லாம
1: தான்
4: முடிச்சிருப்பேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கிடுவேன், செகண்ட் ஹாஃப் என்ன தோல்ல கூட தூக்கிட்டு தான் போவாங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுதான் இதுவா மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க சார், திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம்?
5: முதல் பார்த்த படம் ஹரிதாஸ் சார்.
1: ஹரிதாஸ்.
5: ஆமா ஹரிதாஸ். அந்த படத்துல பாகவதர் கால் போயிடும். நாங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டுக்கு வந்து கால் அமைச்சு சொல்லுவாங்க, கால்
1: பிடிச்சிடும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் சார்.
1: மாலாமா, சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்த படம் வந்து மாடு வீட்டு ஏழை சார். அது சிவாஜி கணேஷ் படம். அந்த பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு, அந்த படம் எல்லாம் ஃபுல்லா சீன் எல்லாம் மறந்துருச்சு.
1: ஓகே அம்மா, பரவாயில்ல.
2: அப்ப எண்ணூர்ல பார்த்தோம் சார் நாங்க.
1: சிறப்பு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க சார்.
1: வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், ராவடியில இருந்து பாஸ்கரன்.
1: பாஸ்கரன் சார், சொல்லுங்க சார்.
6: சின்ன வயசுல ஆதிபராசக்தி படம் பார்த்தேன் சார்.
1: ஆதிபராசக்தி படம்
6: பார்த்துட்டு வந்ததுல இருந்து கடவுள்லாம் ஸ்கிரீன்ல தான் இருக்காங்க போல, இன்னும் ரொம்ப நாள் நினைச்சுட்டு இருந்தேன் சார்.
1: சிறப்பு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
7: கொடுங்கூர்ல இருந்து தணிகாசலம் பேசுறேன்.
1: தணிகாசலம், சொல்லுங்க ஐயா.
7: ஆமா, நான் வந்து எங்க அம்மா கூட சின்ன வயசுல நிறைய ஜோதி கணேசன் படம் பாத்துருக்கேன்.
1: மகிழ்ச்சி.
7: ஆமா
1: உங்களுடைய மகிழ்ச்சி. ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு விதமான பல்வேறு படங்கள் சொல்றாங்க, அந்த காட்சியை சொல்றாங்க, அந்த பாட்டை சொல்றாங்க, அவங்க குடும்பத்தோடு போனது, அப்பா அம்மா தாத்தா கூட போனது, அதுக்கப்புறம் அந்த கதையோடு ஒன்றி அவங்க இது பண்ணது, அந்த எல்லாமே நிறைய கருத்துக்களை போயிடுறாங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
8: ஹலோ. முத்துக்காட்டிலிருந்து சந்தானகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
8: சார், நான் என்ன படம் பார்த்தேன், சீனியர் சிட்டி அனார்கலி படம் தான்
1: பார்த்தேன்
8: சார். எனக்கு ஒன்னே ஒண்ணு, குழந்தைகள் கண்ட குடியரசுன்னு ஜோரான படம் சார், பழைய படம். அதுல ஜானகி பாடின பாட்டு அது யார்
1: மகிழ்ச்சி.
8: மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை

0: வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
1: நாகராஜ் அவர்களே, இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நல்ல முறையாவல் நாகர்கோவில் சந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: இணைப்புல பேசுறது ரொம்ப நாள் எடுத்து மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
1: நான் வந்து முதல் பார்த்த படம் வந்து பாலும் பழமும் படம். அது வந்து அதாவது அந்த படம் வந்து 1961 ரிலீஸ் ஆயிருக்கிறது. நான் பார்த்தது 1976 நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து.
1: அப்புறமா வந்து அன்னைக்கு நான் அவங்க அன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஆனவங்க, அவங்களோட அந்திம காலம் இந்த ஜூலையில அவங்களுக்கு 1 இயர் ஆக போகுது அவங்க காலமாயி. அதுவரை நான் அவங்களோட ரசிகனா தான் இருக்கேன், இன்னைக்கு ரசிகனா தான் இருந்திருக்கேன்.
0: சரோஜாதேவி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிறது? இணைப்பில் இருக்கீங்க? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். ஸோ ஒவ்வொரு நேரமும் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புதிய நேராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 5208 5 3 என்ற எண்ணிற்கும், மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபிஷா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. திரையரங்கில் நீங்கள் ரசித்த முதல் சினிமா அனுபவம் ஐயா?
2: நிகழ்ச்சியில்
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். நான் முதல்ல பார்த்த படம் வந்து புவனா ஒரு கேள்வி. 1970 நினைக்கேன், எங்க அப்பா கூப்பிட்டு போனாரு. கருப்பு வெள்ள படம். அதுக்கப்புறம் அந்த காசு வந்து 35 காசு
0: படம் பார்த்திருக்கீங்க. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில்
3: டிக்கெட்
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: முதல் நேர்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கிற?
4: இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய படம் பார்த்திருக்கேன்.
0: வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. இணைப்பில் இருக்கீங்க நீங்க? அதாவது நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், அதாவது நீங்க வந்து போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்க கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: அடையாள வசந்தா பேசுறாங்க.
0: சொல்லுங்க அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
5: நான் தலைப்பு கேட்டேன். நான் முதல் முதல்ல தெரியுது எனக்கு, சின்ன வயசுல ஃபேமிலியோட போய் பார்த்தது எதிர்பாராததுன்ற படம்.
0: சிறப்பு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: ஓகே, நலம்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார்.
6: கும்பகோணம் பக்கத்துல ஆடுதுறையில இருந்து ரவின்னு சொல்லிட்டு பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சார். ரவி சார், திரையரங்கில் ரசித்த முதல்
6: சினிமா அனுபவம். கௌரவம் சார்.
0: கௌரவம்.
6: ஆமா சார், நானே எங்க அம்மாவோட போனோம் சார்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
7: சண்முகத்தில் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
7: நான் முதல் முதல் பார்த்த படம் வந்து கண்ணை பாப்பா. கண்ணை பாப்பா என் கனிமுத்து பாப்பா அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் சார். அதுல வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சலிப்பு கேட்டாரு. ஒரு குடும்பமான படம் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றி நன்றி.
0: ஸோ எல்லா நேயர்களும் அவங்களோட பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடரும் போது இப்போ ஒரு படத்தில் என்ன ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். சரி, எந்த படம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசோரன், சித்ரா, வைரமுத்து அவர்களோட வரிகளில் தேவாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும்

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும்.

சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: 8:50 கடந்து போய்கிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினார். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவு தருணத்தில் எந்த கால் வராங்க அப்படின்னு பார்த்துலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து சார்? வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் சாலையிலிருந்து சிங்காரவள் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. ஐயா நான் வந்து 1964 சென்னையில இருக்கும்போது சின்ன எனக்கு 11 வயசு ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து பிளாசா தியேட்டர்ல படகோட்டி படம் பார்த்தேன் ஐயா.
0: படகோட்டி படம் பார்த்தீங்க? சூப்பர்.
1: ஆமா ஐயா. 24 பைசாவில் பார்த்தேன் அந்த படம். இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவு தான். அதே நேரத்துல இந்த படத்தில் உள்ள பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க. நேர் ரூபத்துல முத முத கெடுத்தேன் ஐயா.
0: சூப்பர். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா.
0: ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, முகநூல் பக்கம் போகணும் அப்படின்னா முகநூலில் வந்து யாரெல்லாம் ஃபேஸ்புக் வீர ராகவன் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, ஜேகா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, பத்மநாபன் ராமசாமி மாம்பழம் சென்னையிலேருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, மயிலை பட்டாபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு, புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, ராஜமாணிக்கம் கோபி பர்வதபத்தினி பாலகிருஷ்ணன் சென்னை, சிங்கர் சிவராமன் நாகராஜன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், விளக்கம்பட்டி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நாகராஜ் ஆறுமுகசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் பிரபாகரன் மீரா வெங்கட்ராமன் மித்துன்ராஜ் ஸோ இந்த நேயர்களும் பிரகாஷ் இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பெருமாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கும் நிகழ்ச்சியில் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார்? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: ஆ
0: சொல்லுங்க ஐயா.
2: பாசமலர் சொல்லுங்க.
0: பாசமலர். சூப்பர் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன், வைரமுத்தோட வரிகளில் தேவாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சுமார் 5 வயது இருக்கும் பொழுது அருள்மொழிவர்மன் தவறி படகிலிருந்து பெருகி ஓடும் காவிரியில் விழுந்து விட்டது நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி விழுந்த இளவரசனை ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி காப்பாற்றினாள். அவள் காவிரி தாய் என்று அனைவரும் நம்பினார்கள். அந்த காவிரி தாயை தான் அடிக்கடி இலங்கையில் பார்த்ததாக அருள்மொழிவர்மன் தன்னுடைய தமக்கை குந்தவை தேவியிடம் கூறிக்கொண்டிருந்தான். என்னை காப்பாற்றிய காவிரி தாயை இலங்கையில் நான் கண்டேனக்கா. என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமா இல்லை?
1: ஆச்சரியம் இல்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
0: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவிரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா, எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது.
1: ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
2: அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். உன்னிடம் என் அன்பு அவ்வளவு ஒன்றும் உயர்ந்ததல்ல, சுயநலம் கலந்தது. உண்மையை சொல்லுகிறேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது. அதற்கு நீ பயன்படுவாய் என்று உன் பேரில் அன்பு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையாயிருப்பாய் என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அந்த வாய் பேச முடியாத, காது கேளாத ஸ்திரீயின் அன்பு அத்தகையதல்ல. நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லைதான்.
0: உனக்கு அது எப்படி தெரிந்ததக்கா?
2: எதை சொல்லுகிறாய் தம்பி?
0: அவள் நம்முடைய பெரிய தாயார் என்பது
2: தந்தை சொன்னதிலிருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதிலிருந்தும் மூகித்துக் கொண்டேன். தம்பி, அவள் உன்னை தன் சொந்த மகன் என்று எண்ணியிருக்கிறாளா, அல்லது தன் சக்களத்தியின் மகன் என்று எண்ணியிருக்கிறாளா?
0: அந்த மாதிரி வேற்றுமையான எண்ணம் என் மனத்திலும் உதிக்கவில்லை, அவள் மனத்தில் எள்ளளவும் இருப்பதாக தெரியவில்லை.
2: நீ ஏன் அந்த மாதிரி வேற்றுமை படுத்தி பேசுகிறாய்? தம்பி, அந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ வீற்றிருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறாள். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக்க விசேஷமல்லவா?
0: நான் அவள் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும்.
2: வயது வித்தியாசம் தெரியாமலா போகும்?
0: அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதைக் கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும், நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது.
2: அக்கா,
0: என்னுடைய பிராயத்தில் அப்பா என்னைப் போல இருப்பாரா?
2: இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிராயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழகுலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டு

0: பட்டனார் அரிஞ்சய தேவர் அழகில் நிகரற்ற வைதும்பராயன் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அரிஞ்சயர் மணந்தபோது அவள் பத்தரை மாற்று பசும் பொன்னொத்த மேனியும் பூரண சந்திரனையொத்த முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்டப்பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்ரு என்று நினைப்பவர்கள்.
1: அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன்.
0: இல்லாவிடில், இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்?
1: அதோ அந்த படகில் சேந்தன் அமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறான்? இளவரசன் புன்னகை புரிந்து, அக்கா, நீ எதிலிருந்தோ எதற்கோ போய்விட்டாய். என் பெரியன்னை என்னிடம் வைத்துள்ள அன்பை குறித்து சொன்னேன். அது போனால் போகட்டும். இவ்வுலகில் ஒருவரைப் போல் இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமாக்கா?
0: ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாயிருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரே பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். இதைத் தவிர பிரம்ம சிருஷ்டியில் ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாதவர்கள் அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு.
2: பழுவூர் இளையராணியும்
1: இலங்கையில் நான் பார்த்த நம் பெரியன்னையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா? நந்தினி சிறு பெண்ணாயிருந்தபோது அப்போதுதான் நான் பார்த்திருக்கிறேன். பழுவூர் இளையராணியான பிறகு நன்றாய் பார்த்ததில்லை.
0: உனக்கு என்ன தோன்றுகிறது?
3: நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை.
0: ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என் தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி.
1: தந்தையே கூறினாரா? உன்னிடம்
0: என்ன கூறினார்?
1: எப்போது கூறினார்?
0: சில நாளைக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம்பிராயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அந்த தீவில் ஒரு வாய் பேச முடியாத பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அந்த தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றியும் சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனையின் வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதன் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில 24 வருஷங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
1: தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நம் மனக்கோட்டையெல்லாம் இருக்கட்டும்.
0: நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்திலும் மனசாந்தி இல்லை, மறுஜென்மத்திலும் அவருக்கு நிம்மதி இருக்க முடியாது.
1: அக்கா, சமீபத்தில் நான் 2-3 தடவை மரணத்தின் வாசல் வரையில் சென்று வந்தேன். அப்போதெல்லாம் என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரியம்மாவை தந்தையிடம் அழைத்துப் போய் விடாமல் செத்துப்போகிறோமே என்ற ஏக்கம்தான்.
2: அக்கா,
1: அந்த மாதரசியை நினைத்தாலும் என் உள்ளம் குமுறுகிறது. வாயிருந்தால் மனதிலுள்ள குறைகளையும் வேதனைகளையும் வெளியிட்டு சொல்லி ஆறுதல் அடையலாம். காதிருந்தால் பிறர் கூறும் ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கம் தீரலாம். வாயும் செவியும் இல்லாத ஒருத்தியினுடைய நிலையை எண்ணிப்பார். உள்ளத்தில் குமுறும் அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கோபத்தையும் தாபத்தையும் எல்லாவற்றையும் மனத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதிலும் நம் பெரியன்னையைப் போல ஆசாபங்கம் அடைந்தவளின் மனோநிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அவள் பைத்தியக்காரியைப் போல இலங்கை தீவின் காடுகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பதில் வியப்பென்ன? அதையெல்லாம் நினைக்க நினைக்க என் நெஞ்சு வெடித்து விடும் போலிருக்கிறது. அவளை எப்படியாவது அழைத்து வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. ஆனால் நம் தந்தை அதை விரும்புவார் என்று நினைக்கிறாயாக்கா?
0: தந்தை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய

0: கடமை அது தம்பி. இறந்து போனவளின் ஆவி வந்து அவரை துன்புறுத்துவதாக எண்ணி இரவு நேரங்களில் நம் தந்தை அலறுகிறார். இதனாலேயே அவர் உடம்பு குணமடைவதில்லை. இதெப்படி உனக்கு தெரிந்ததுக்கா? இதுவும் தந்தை சொன்னாரா? தந்தையும் சொன்னார், என் தோழி வானதியும் சொன்னாள்.
1: வானதி சொன்னாளா?
0: அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அக்கா? நீ அவளிடம் சொன்னாயா என்ன?
1: இல்லை இல்லை,
0: தஞ்சை அரண்மனையில் ஒரு நாள் நிகழ்ந்ததை அவள் வாய்மொழியாகவே சொல்லச் சொல்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன்
1: தம்பி. சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்து விட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்க கூட இல்லையே.
0: மகாவீரரான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா?
1: அழகாயிருக்கிறது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன் பேச்சை கேட்கிறவங்க அதை வச்சு தன்னை குறைவா மதிப்பிட்டிடக்கூடாது, இந்த கவலை எல்லோருக்கும் இருக்குது. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே? கவலை தோய்ந்த குரல்ல குந்தவையை கேட்டார் சுந்தர சோழர். உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா? கண்ணில் நீர் மல்க சொன்னான் மகள். இதுக்கு அப்புறம்தான் தயங்கி தயங்கி தமது வாலிப பருவ அனுபவங்களை பகிர்ந்துகிட்டார் அல்லவா? இருந்தாலும் நடுவில், அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்த இன்று உனக்கு சொல்லுகிறேன்னு வேதனைப்பட்டதையும் கேட்டோம். தொண்டைமா நாட்டு முகத்வாரத்தை அடையறதுக்கு முன்னால ஒரு குளக்கரையில சற்று ஓய்வெடுக்கும்போது கதையில ஒரு முக்கியமான திருப்பத்தை கண்டோம். சித்த பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருந்த பேசும் சக்தியற்ற அந்த மூதாட்டி பூங்குழலியின் அத்தை, பொன்னியின் செல்வரின் பெரிய தாயார் என்பது தெரிய வருது. தன் தந்தையின் அந்தரங்கத்தை வேறு யாரிடமும் சொல்ல தாம் விரும்பலைன்னோ, ஏதாவது நேரிட்டு தன் தந்தையை சந்திக்க முடியாம போயிட்டா சக்கரவர்த்தியை எப்படியாவது சந்திச்சு தன் பெரியம்மை உயிரோடு இருக்காங்க என்பதை அவரிடம் சொல்லணும். அவர் இஷ்டப்பட்ட அந்த மூதாட்டிய அவரிடம் அழைத்து போகணும்னு பூங்குழலியை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். குளிர் காய்ச்சலிலிருந்து மீண்டு இப்ப நந்தி மண்டபத்துல தமக்கையுடன் பேசும்போது அந்த மூதாட்டியை பத்தி பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வரார் அருள்மொழிவர்மர். எப்படியாவது அவளை அழைச்சி வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனா தந்தை அது விரும்புவாரான்னு கேட்டதும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய கடமை அது என்கிறார் குந்தவை. நல்லது. களத்திரம் என்கிற பதம் மனைவிங்கிற பொருள் உடையது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொல் சக்களத்தி, சக களத்தி அல்லது சக கிழத்தி. சக்களத்தி ஆயிடுச்சு. சக உடன், கிழத்தி தலைவி மனைவி, ஒன்றாக வாழற மாற்றாள் சக்களத்தி. அதாவது கணவனை பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு மனைவி முதல் மனைவிக்கு சக்களத்தி. சங்ககால புலவர் பரணர் பாடின அகநானூற்று பாடலின் காட்சி இங்க நினைவு கூறத்தக்கது. இளம்பெண் ஒருத்தி என் ஆட்டத்தை கண்டுகளிக்க தலைவன் வந்தான், அதற்கே அவன் மனைவி அவனோடு ஊடினாள், என்னை தூற்றினாள், இனி அவனை கை கொண்டு அவளை அழ வைக்கிறேன் பார்னு சூடு வைத்தாளாம். ஒரு விசித்திரமான சக்களத்தி சண்டை. அடுத்து பத்தரை மாற்று பொன். இத்தொடரை பத்து அரை மாற்றுன்னு பிரிச்சு பத்து பங்கு பொன் அரை பங்கு செம்பு கொண்ட மாற்று மாத்து தர அளவீட்டு முறைன்னு பொருள் கொள்ளணும். இந்த விகிதத்தில் உருவாக்கப்படும் தங்க நகை உறுதியாக இருக்கும் என்பது கருத்து. சரி, அந்த மூதாட்டிய எப்படியாவது தஞ்சைக்கு அழைத்து வரும்படி முதன்மன்றி திருமலையப்பனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவரே இப்ப அவனுக்கு வேறு வேலை கொடுத்திருக்காரே.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணியவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.

0: 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எஸ்பி பாலசுரம் சித்ரா குல்கல்ல இளையராஜா அவர்களின் இசையில் கோபுர வாசநிலை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Yes, I love this idiot. I love this.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு குணா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம காதல் கவிதை எழுதணும்னா எப்படிலாம் யோசிச்சிருப்போம், அந்த மாதிரி மானி தேனிய பொன்மானி. சரி, இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேட்டு அணிந்திருப்போம். 2.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாடலை பாடியிருக்கிறது யார் பார்த்தா, கமலஹாசன், எஸ் ஜானகி குல்கல்ல, வாலியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், காற்றலையில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

9:22 கடந்து போயிட்டுருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாபி நிகழ்ச்சியில் தொடரும் பாடலும் பொருந்த சொல் என்ன சொல்கிறது, ஒரு காதல் படம் தான் இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, இதயம் படத்திலருந்து தான் அவங்க பாடல் வந்துகிட்ருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க பார்த்தோம்னா, கேஜே யேசுதாஸ் பாடியிருக்கார். வாலியோட வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா திருமணிசை நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல் செல்வராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நல்ல பெருமாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கந்தன் வள்ளி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வந்து நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. முரளி வெங்கடேஷ் கருணாநிதி வீர வேநல்லூர்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் இயக்குனர் அபுதாகிர் அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து மேட்டுப்பட்டி கண்ணன் இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். தீட்டாளும் டிசி ராஜேஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேஜே யேசுதாஸ் பி சுஷீலா சித்ரா ஆகியோர் குரல்களில் பாடல் வந்துக்கிட்டு இருக்குது. வாலியோட வரிகளில் இளையராஜா அவரோட இசையில் வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கற்பூரமுல்லை

0: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீர மணிபாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நிகழ்ச்சியில் ஒழிக்கிற பாடல்லாம் அருமையினு தெரிவிச்சிருக்காரு. செந்தில் சித்தலப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சோல பசுங்கிளியே

9:46 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. ஸோ நிகழ்ச்சியில் நாம் அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, மனு எஸ் ஜானகி பாடலை பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:52 ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நாம் இருக்கோம். ஸோ முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா ரம்யா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா, திருமணிசை, அஸ்வினி நாகராஜ், பவித்ரா இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்களுடைய பங்களிப்பை செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மாநகர காவல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம். கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: அன்பு உறவுகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், அதாவது உங்களுக்கு விருப்பமான பாட்டு, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுற, அதாவது எந்த ஊர்லேருந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட பெயர், உங்கள் ஊர், படம், அந்த பாடலின் முதல் வரி, இதை எல்லாம் நீங்கள் வந்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மாரி செல்வம் கடையநல்லூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

10:07 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவரின் விருப்ப பாடலை எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சரண், பல்லவி, வசந்தா. சங்கர் கணேஷுடைய இசையில் கே பாக்யராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:13 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அனுப்புகிறீங்க, உங்களுக்கு பிடித்த அந்த சாங்கோட முதல் லைன், படம், இதெல்லாம் டைப் பண்ணி 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய பாட்டுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரம்யா சென்னையிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் சந்திரமுகி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க கே கார்த்திக், சுஜாதா, கபிலோட வரிகளில், வித்யாசாரோட இசையில். இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:19 கடந்து போயிட்டுருக்கு. நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரோஜா ஊத்தங்கரையிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சொர்ணலதா. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் காற்றலையில் இதோ கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

10:27 நெருங்கிட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மித்ரா அயம்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு
1: பத்து மணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் நடிப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டு இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம் அந்த முதல் வரி, இதை டைப் பண்ணி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும். எந்த எண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 9444000023 என்ற எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்பினா உங்களுடைய பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆறுமுகம் கடலூர் மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் உன்னை சொல்லி குற்றமல்லி திரைப்படத்திற்காக கேஜே இயேசுதாஸ் சித்ரா குரல்களில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ்ப்பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி 38 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் செந்தில்குமார் சித்தலப்பாக்கத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காரு. இதயத்தை திருடாதே திரைப்படத்திற்காக மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல், வாலியோட வரிகளில் இளையராஜாவின் இசைகள். இதோ உங்களுக்காக காற்றலைகள். இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சிவா சோளிங்கர்லேருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் பாடலை பாடியிருக்காரு ராஜேஷ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாராயணன் சென்னையிலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் கவிக்குயிலி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா. கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:51 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், கண்மணின்ற நேயரின் விருப்ப பாடல், ராயப்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் வந்துகிட்ருக்கு, காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் பழனி பாரதியோட வரிகளில் தேவா அவரோட இசையில் பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பன்னீர்செல்வம் திருப்பூர் கலங்காடலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு சித்ராவோடைய குரல்களில். கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. இந்த தருணத்தோடு நான் விடைபெறுகிறேன். இன்னொரு தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

கவிதை வரிகள் காற்றை நனைக்கும் ஜில்லென்ற சாரலில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜொலிக்கும் வெள்ளி மலர் தவிக்கும் இரவு வேளையில்

11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது, நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது கண்ணாமூச்சி தேவையில்லைதானே?

காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிநேகிதத்தில் ரகசியம் இருந்தால், அது உலக அதிசயம்தானே.

11:45 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். புதிய முகம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். அன்பு அதிகமாகும் போது, அன்பு அதிகமாகும் போது இயற்கையின் இதயங்களும் இடம் மாறுகின்றன.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத கேட்டிருப்பீங்க. சங்கமம் படத்திலிருந்து நாம கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? தக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. தக்க போடு போடு ராஜா.

0: இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல.
1: மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாரு கிழிச்ச.
0: கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வானவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீடுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

Marriages are made in street corners.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

பாரம் சிகையாதிசேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

பிசாச விப்ரக்ரஹ கோர திருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரித பீமஸ்வனோரேர் ஹ்ருதயானி கம்.

சதா சதா சச்சயத் சத்யேனானேன நமஹ சர்வே யாந்து நாசம் உபத்